0: பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
2: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mackhaminikum, Middlefieldikum, Idiyal. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
4: அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening.
1: அப்படிதான்.
0: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
2: Rosh Kumar
0: proudly presents the name of
2: Tamara. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: நேரப்பட்ட மணி 4 நிமிடம் கட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டூ தமிழ் கரண்ட்லி சிட்டிங் அட் 23 டிகிரி செல்சியஸ். லைக் ஆல்வேஸ் வி ஸ்டார்ட் தி செகண்ட் ஆஃப் ஆஃப் தி ஷோ வித் தி சூப்பர் சீன் ஆஃப் தி டே. இன்றைய சூப்பர் சீன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து வருது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் இன் ஏப்ரல் 2026. மூவி இஸ் ஸ்டாரிங் பிரதீப் ரங்கநாதன், எஸ் ஜி சூர்யா அண்ட் கிருதி ஷெரி. Movie is directed by Vignesh Shivan and music by Anirudh. So, இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து.
4: என்னடா
5: போடா, அப்பா தேடுவாரு.
4: அப்பாவா? அறிவு கெட்ட அப்பா. இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். மில்லேனியல் மைண்ட் செட். பா, காலை வணக்கம். அப்பா, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க? அப்பா, நீ இன்னும் தூங்கவே இல்லையா? இன்னும் சாப்பிட கூட இல்லையா? என்னப்பா
6: வந்துருன்னு தானே சொல்லிவிட்ட. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உன்னோட சேர்ந்து சாப்பிட்டா தானடா எனக்கு நிறைவா இருக்கும். என்னவோ இந்த அலைவேசி கர்மத்தை பயன்படுத்தாதனால அப்பப்ப எங்கூடவும் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிற. அது யாரா என்னை விட உங்கூட சுவாரஸ்யமா பேசுறாள்? டேய், அப்பா தலை குனியக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல, சாப்பிடு. இப்போ வெளிநாட்டு குளிர்பானத்தை குடிக்கும் போது எல்லாரும் தலை குனிஞ்சு குடிப்பாங்க, அதே நம்ம இளநீரை குடிக்கும் போது தலை நிமிர்ந்து குடிப்பாங்க.
4: இளநீரை ஸ்டாப் போட்டு குடிச்சா கீழே குனிஞ்சு குடிக்க போறோம், குளிர்பானத்தை மேல தூக்கி குடிச்சா தலை நிமிந்து குடிக்க போறோம். அவ்வளவுதானே பாதி? என்ன
6: பண்ணாலே சொல்லுங்க. பேசிட்டு
3: நீங்கள் கேட்டது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து சூப்பர் சீன் ஆஃப் தி டே. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ்.

0: ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு June 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் ஈவெண்டில் இன்று காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529 6473365529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சில சிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நாள அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் June 3 மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் June 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 மணி வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ 416-754-7338
3: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன் 416-727-1930 மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன் 416-727-1930 கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொராண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள்

0: விரிவாக்கம் ஸ்கார்போ ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: Weekend East FM 102.7.
7: ஆஹா, கிளம்பிட்டாயா, கிளம்பிட்டாயா?
8: யா விக்கல விக்கல விக்கல விக்கல விக்கல
9: உங்க பேம்பா தா
8: யா சக்க.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் 2 தமிழ். சோஷியல் மீடியா பேஜஸை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் @eastfmtamil. அதோட உங்க யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், www.eastfm.com/eastfm102.7. இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் என்ன நாங்கள் பார்த்தால், எஸ்பெஷலி இந்த வார் டைமில் நாங்கள் பார்த்தால், கேஸ் ப்ரைஸஸ் சரியான கூட இந்த கேஸ் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி நாங்கள் பார்க்க கேஸ் ப்ரைஸஸ் கண்டினியூஸாக ஒரு இஷ்யூவாக இருக்குது ஹியர் இன் கனடா. இது கனடாவில் மட்டுமில்லை, ஆனால் வேர்ல்டு வைடாக ஆயில் ப்ரைஸஸ் சேஞ்ச் பண்ணிக்க கேஸ் ப்ரைஸஸும் சேஞ்ச் பண்ணும்னு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி நாங்கள் பார்க்க ஓவர் த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் என்று நாங்கள் பார்த்தால், கனடாவில் எஸ்பெஷலாக நிறைய பேர் இந்த கேஸ் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மாற்றி இருக்கிறாங்க. அப்படி பார்க்க ஸ்டார்டில் டெஸ்லா தான் ஒரு மெயினாக கம்பெட்டராக இருந்திருக்கிறாங்க ஃபோர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறம் நிறைய மேனுஃபேக்சர்ஸ், இது ஹோண்டா இருக்கலாம், நீசானா இருக்கலாம், கியா இருக்கலாம், இப்படி மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இப்படி மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. எலக்ட்ரிக் கார்ஸ்ன்னு நாங்கள் பார்த்தால், இதை விட கூட எலக்ட்ரிக் காரும் கனடாவுக்கு வர்றதுக்கு டைம் இருக்குது. அப்படி நாங்கள் பார்த்தால் நிறைய பேருக்கு தெரியும் சைனீஸ் இவி, சைனீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இந்த பிஒய்டி இப்படி மாதிரி சைனீஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த லேட்டர் 2026 early 2027 கனடாவில் வந்து சேரும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க நிறைய பேர் இந்த டைமில் யோசிப்பாங்க ஒரு புது கார் எடுக்க விரும்பினால் எலக்ட்ரிக் கார் எடுக்கிறதோ அல்லது கேஸ் கார் எடுக்கிறதோ அல்லது ஒரு ஹைபிரிட் கார் எடுக்கிறேன் என்று நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி நாங்கள் பார்க்க ஒரு ரீசன்ட் ஸ்டடி வந்திருக்குது கனடாவில், நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் கார் வேண்ட விரும்புகிறாங்க. ஆனால் ஒன் ஃபேக்டர் இதில் ஒரு
டிகிரிஸ்க்கு மேலே 30 டிகிரிஸ்க்கு மேலே நாங்கள் சம்மர் சீசனை பார்க்குறோம். அப்படி பார்த்தால் வின்டர் டைமில் எங்கே டெம்பரேச்சர்ஸ் சரியான குறைவாக நெகட்டிவ் 30 டிகிரி செல்சியஸ் நெகட்டிவ் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்படி மாதிரி ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கேக்க எலக்ட்ரிக் கார்ஸுக்கு இந்த பேட்டரியில் ஒரு பிக் இஷ்யூ இருக்குது. இப்படி மாதிரி டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கேக்க ஒரு பேட்டரிக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கலாம்னு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி பார்க்க கெனடியன் கோல்ட் வெதர் நாங்கள் பார்த்தால் மோர் தென் 54% கெனடியன் சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு எலக்ட்ரிக் கார் எடுக்கிறது பிளான் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. மெயின் ரீசன் இந்த கோல்ட் டெம்பரேச்சர்ஸ் வழியால் தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் தெரியும் ஒரு கோல்ட் டெம்பரேச்சர் இருக்கேக்க ஒரு பேட்டரியின் ஃபங்க்ஷனிங் ஒரு நார்மலாக இருக்கிற 100% பேட்டரி 70% மட்டும் தான் வேலை செய்யும் என்று நிறைய பேருக்கு தெரியும். அதை தாண்டி இந்த ஹாட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கேக்க இது ஹாட் டெம்பரேச்சர்ஸ் யூஸ்வலாக ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லாமல் இருந்தாலும் ஹாட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கேக்க இந்த ரிலையபிலிட்டி ரேஞ்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னும் எலக்ட்ரிக் கார்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்க கெனடியன் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் என்று சொல்லலாம். வின்டர் டைமில் சரியான குளிரான டெம்பரேச்சர்ஸ், சம்மர் டைமில் ஒரு ஹாட்டான டெம்பரேச்சர்ஸாக இருக்கிற வழியால் இந்த பிக் ரேஞ்ச் ஒரு பேட்டரிக்கு சரியான மோசம் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படி பார்க்க இந்த பேட்டரி ஒரு எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ மெனி பீப்புள் அட் திஸ் பாயிண்ட் டைம் இந்த சைனீஸ் இவி வரைக்கால இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸுக்கு ஃபுல்லாக இந்த பேட்டரிக்கு இந்த டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்கிறது ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறபடியால் இப்போதைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக் அண்ட் கம்ப்யூட்டர் என்ஜினியர் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒலிவியர் ட்ரெஸ்காஸ் சொல்லியிருக்கிறது கனடா ஒரு கோல்டு கண்ட்ரி தான், கட்டாயம் இந்த இவியில் ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் இது ஃபியூச்சரில் இது சால்வ் பண்ணும், பெட்டர் பேட்டரிஸ் லாங்கர் ரேஞ்ச் பெட்டர் டெக்னாலஜி அப்படி வரைக்க நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் காருக்கு அப்கிரேட் பண்ணலாம்னு கட்டாயம் சொல்லியிருக்கு. இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் காரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல இயலாது, ஆனால் கட்டாயம் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் என்று இந்த ஸ்பெஷலாக இந்த கோல்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கேக்க நிறைய ஷாப்பர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு எலக்ட்ரிக் கார் இல்லாமல் ஒரு கேஸ் கார் அல்லது ஹைப்ரிட் கார் இப்போ எடுக்கிறது பெட்டர் சாய்ஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் கார் எடுப்பீங்களோன்ட்டு கேட்க நிறைய பேர் ஒரு 45% ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க வெரி லைக்லி எலக்ட்ரிக் காருக்கு மாற்றுவாங்க என்று சொல்லியிருக்குது. இது ஒரு பிக் இன்க்ரீஸ். என்னால் அதுக்கு முதல் நாங்கள் பார்க்க லாஸ்ட் இயர் 2023-2024 டைமுக்கு நாங்கள் பார்க்க ஓன்லி 28% ரெஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் கார் வேண்டுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 28%லேருந்து 45% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. தேட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் டு பர்ச்சேஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நாங்கள் பார்த்தால் மெயின் கன்சர்ன் இந்த ரேஞ்ச் அங்ஸைட்டி என்று சொல்கிறது டிரைவிங் பர் சார்ஜ். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இனஃப் சார்ஜஸ் இருக்குதோ அல்லது நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க என்ன மாதிரி எலக்ட்ரிக் காஸ்ட் இருக்கும் நிறைய
நிறைய பேருக்கு தெரியும், எலக்ட்ரிக் கார் காஸ்ட் சரியான லோவாக இருக்கும் கம்பேர் டு கேஸ் கார்ஸ். ஆனால் இந்த எலக்ட்ரிக் கார்ஸில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரீம் ஹீட் டெம்பரேச்சர்ஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம் ஃபார் த பேட்டரி. எஸ்பெஷலாக நாங்கள் நெகட்டிவ் டெம்பரேச்சர்ஸ் என்று பார்க்க, யூஷுவலாக ஒரு 100% இருக்கிற ரேஞ்ச் 70% மட்டும் ரேஞ்ச் தான் இருக்கும் டியூரிங் தட் வெரி கோல்ட் பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹாட் டெம்பரேச்சர்ஸ் என்று நாங்கள் பார்க்க, சிமிலராக ஒரு கேஸ் கார் டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் டைம் இப்படி மாதிரி -7 கீழே வர இயக்க கேஸ் காருக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். எலக்ட்ரிக் காருக்கு தான் கூட எஃபெக்ட் இருக்கும் when it comes to this temperature change. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் ஃபியூச்சரில் ஒரு எலக்ட்ரிக் காருக்கு மாற்ற பிளான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த கோல்ட் எஃபெக்ட் ஆன் பேட்டரிஸ் ஹியர் அண்ட் கனடாவில் இருக்கிறபடியால் இப்போதைக்கு லெஸ் பீப்பிள் ஆர் இன்க்ளைன் டு சேஞ்ச் ஓவர் டு தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இது ஃபியூச்சரில் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வரும், பெட்டர் பேட்டரிஸ் பெட்டர் லாங்ஜெவிட்டி அப்படி நாங்கள் பார்க்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு மோர் தென் 54% ஆஃப் கேண்டிடேட் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு எலக்ட்ரிக் காருக்கு மாற்ற மாட்டாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: East FM தமிழ் செய்திகள்.
1: இலங்கையில் தமிழின வரலாற்று அழிப்பின் முக்கிய அங்கமாக யாழ் நூலக எரிப்பு இடம்பெற்று 45 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 1981 ஆண்டு மே மாதம் 31 தேதி யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆரம்பித்த வன்முறைகளின் தொடர்ச்சியாக பெரும்பான்மையின காடையர்களாலும் போலீசாலும் ஊர்காவல் படையாலும் உலக புகழ் பெற்ற யாழ் நூலகம் எரித்து அழிக்கப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் காவி உடையணைந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டமை மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அனைவருக்கும் பொதுவான திருவள்ளுவர் மீது குறிப்பிட்ட மதச்சாயம் பூசுவது அவரை அவமதிக்கும் செயல் என அமைச்சர் அருண்ராஜ் சாடியுள்ளார். அதேவேளை இவ்விடயத்தை தட்டி கேட்க முதலமைச்சர் விஜய் தயங்குவது ஏனென்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் ஆளுநர் ஆர் என் ரவி பதவியில் இருந்தபோதும் இதே சர்ச்சைகள் எழுந்ததை சுட்டிக்காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு, திருவள்ளுவரை மத அடையாளமாக மாற்றும் பாஜகவின் முயற்சிகளை தடுக்க முதலமைச்சர் விஜயுடன் கலந்து பேசி முயற்சிகளை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். லெபனானின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் பெற்ற மலை மற்றும் கோட்டையை ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த புராதன கோட்டையை கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலத்தின் பின்னர் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளமை இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தத்தில் மைல்கல்லாக கருதப்படுகிறது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமரத்துவ அறிவித்தல். யாழ் மாதுகள் விபுலானந்தர் வீதியை புறப்படமாகவும் கனடா மார்க்கத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட ராமநாதி முத்துலிங்கம் அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலஞ்சென்றவர்களான ராமநாதி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும், காலஞ்சென்றவர்களான கணபதி பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும், காந்திமதி அவர்களின் ஆருயிர் கணவரும். காலஞ்சென்ற மாசிலாமணி மாதுகள், நாகராசா கனடா, தர்மராசா மாதுகள், அரியமலர் கனடா ஆகியோரின் அன்பு சகோதரரும், சத்தியசீலன் உரிமையாளர் காவேரி என்டர்பிரைஸ் கனடா, தனசீலன் டாக்டர் கனடா, வரதசீலன் டாக்டர் கனடா, மனோசீலன் உரிமையாளர் காவேரி என்டர்பிரைஸ் கனடா, விஜயசீலன் ஸ்பைசி யுஎஸ்ஏ ஆகியோரின் அன்பு தந்தையும், நளினா, வானதி, அர்பனா, ஜெயந்தினி, அஞ்சனா ஆகியோரின் அன்பு மாமனாரும், வைஷாலி, வைஷ்ணவி, ஆராதனா, ஆதித்யா, ராம், சிவானி, சிவ்யா, ஸ்ரேயா, ரம்யா ஆகியோரின் அன்பு பேரனுமாவர். அன்னாரின் புதவுடல் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆக்டன் ஃபியூனரல் ஹோமில் பார்வைக்கு வைக்கப்பட்டு 1/6/2026 திங்கட்கிழமை கிரியைகள் இடம்பெற்று ஹைலண்ட் ஹில் கிரிமிட்டோரியத்தில் தகனம் செய்யப்படும். தொடர்புகளுக்கு சத்தி 416-896-8444, வரதன் 416-648-1431, மனோ 647-28085-29. இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். இது அமரர் இராமநாதி முத்துலிங்கம் அவர்களது அமரத்துவ அறிவித்தல்.
1: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: Weekend Vibration. Vibration. East FM 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
6: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
8: ஏ போனாளோ போனாளோ.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் என் தமிழ் கணலி சிட்டிங் அட் 22 டிகிரி செல்சியஸ். நாளை நாளும் வெதரும் நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்து பார்க்கலாம். நாளை நாள் அஃபிஷியலாக June 1st வரப்போது. நாளை நாள் வெதர் சனியாக இருக்கப்போது வித் டெம்பரேச்சர்ஸ் அட் 20 டிகிரி செல்சியஸ். அப்படியே நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் நாளை நாள் இஸ் குட் பி நோ சேஞ்ச் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ். ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு சேர நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டூன் இன் டு டூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்தால் எவ்ரி சண்டே 7 PM to 9 PM நீங்கள் டூன் இன் பண்ணலாம். ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் வீக் அஹெட். இந்த சம்மர் வெதரை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடப்படுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட
4: 5000 சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
11: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்ய 416-455-3514.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: FM 102.7 East FM.
14: سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

0: دل من بی خود و مجنون، دل من بی خود و مجنون، دل من
1: This is East FM
2: 101.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப் எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com.
3: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
4: கலர் ரிப்பன்,
3: சுரேஷ்,
5: சங்கீத மேகம்,
3: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
9: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
10: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
11: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514. 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
0: East FM 102.7 கேட்டாலே summer summer. East FM 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, McCammonicum, Middlefieldicum, Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
7: 416-461-6401.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
9: உப்பொழுதும் கேளுங்கள். East FM 102.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன், 416-318-7875, தர்மினி, 647-5795-962. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும் பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
6: Your favorite music
7: on your favorite station. 102.7

0: காற்றில் பரவும் இசை போல.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா May 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, June 5 வெள்ளி மாலை சப்பரம், June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 0.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மிரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca. Yeah.

0: நல்ல விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 முதல் இரவு 9 மணி வரையும், ஜூன் 4 தேதி காலை 6:30 மணி முதல் நண்பகல் 1 மணி வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ, 416-756-7338.
2: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
4: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் கருகில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Salon.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: நீர் ஆட்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்.

0: இருக்கு, விலையும் குறைவு.
1: அட கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு,
0: இங்க எவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
2: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
0: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே.

நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல்கள்

இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் முதலாம் தேதி 2026 ஆண்டு திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்றும் புத்தம்புதிய மாதம் ஒன்றும் பிறந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு மாதமாக அமைய வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய காலை பொழுதொன்றில் இணைந்திருக்கிறோம். வெப்பநிலை 16 பாகை செல்சியஸாகவும் உடல்நிலை 14 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கூடுதல் வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாகவே இன்றைய நாள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதன்கிழமை 26 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கிறது. வியாழனும் 26 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 23 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருந்தாலும் 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதேவேளை ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு 18 பாகை கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமையும் 18 பாகை செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே வெப்பநிலையில் உயர்வும் தாழ்வும் மழை வீழ்ச்சி வார விடுமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது.
1: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். கனேடிய பொருளாதாரம் மந்த நிலைக்குள் சரிவடைந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்கிழமை அறிவித்துள்ளது. கனடாவின் பொருளாதாரம் ஆண்டின் முதல் ஆண்டில் ஆண்டு அடிப்படையில் சுருக்கம் கொண்டுள்ளது. முதல் காலாண்டில் பொருளாதாரம் தேக்கமடைந்த நிலையில் இந்த அறிவித்தலை புள்ளி விவர திணைக்கிழம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. முதலாவது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டு விகிதத்தில் 0.1% சரிவடைந்தது. முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி தேக்கமடைந்ததன் விளைவாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தொடர்ச்சியாக 2வது முறை சரிவு பதிவாகியிருப்பதாகவும் புள்ளி விவர திணைக்கிழம் தெரிவித்தது. இது தொழில்நுட்ப மந்த நிலைக்கான சில வரையறைகளுக்கு பொருந்தினாலும் புள்ளி விவர திணைக்களத்தின் வெள்ளிக்கிழமை அறிக்கை பொருளாதாரம் குறித்து ஒரு கலவையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. செலவின் அடிப்படையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி காலாண்டிற்கு காலாண்டு அடிப்படையில் பெரிய மாற்றமின்றி தொடர்வதாக புள்ளி விவர திணைக்களம் சுட்டிக்காட்டியது. கனேடிய மத்திய வங்கி நடத்திய கருத்து கணிப்பில் ஆய்வாளர்கள் முதல் காலாண்டின் வளர்ச்சி ஆண்டு விகிதத்தில் 1.5% என்ற வலுவான அளவில் இருக்கும் என கணிப்பிட்டிருந்தனர். 2020 பெருந்தொற்று பரவல் ஆரம்பித்த போது கனடா இறுதியாக தொழில்நுட்ப பொருளாதார மந்த நிலையை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னர் 2015 ஆரம்பத்தில் ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடியின் போதும் இதேபோன்ற நிலைமை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவு முக்கியமானது என கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ 3 கனேடிய பயணத்தை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தார். 10 முதல் முறையாக நடைபெறும் இத்தகைய பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தை வாங் யீ சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு கனடா உறுதி கொண்டுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதானந்த் தெரிவித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்தித்த போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் குறித்து அனிதானந்த் தெளிவுபடுத்தினார். கனடாவின் பொருளாதார தேசிய பாதுகாப்பு நலன்களையும் விளிமியங்களையும் பேணிக்காக்கும் அதேவேளையில் 2030 சீனாவிற்கான ஏற்றுமதியை 50% அதிகரிப்பதற்கு கனடா இலக்கினை நிர்ணயித்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அனிதானந்த் சுட்டிக்காட்டினார். கனடா தனது பொருளாதாரத்தை வளர்ப்பதிலும் வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாகவும் கனடா மற்றும் சீனாவிற்கு இடையிலான உறவை பொறுப்புடன் கையாளும் எனவும் அனிதா ஆனந்த் உறுதியளித்தார். இரு நாடுகளுக்குமான உறவு நீடித்தால் கனடா தனது வர்த்தக இலக்கை தாண்டி சீனாவிற்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க முடியும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ தெரிவித்துள்ளார். சீனா விரைவில் உலகின் மிகப்பெரிய சந்தையாக உருவெடுக்கும் என தெரிவித்த அவர் அது கனடாவுடன் வர்த்தகத்திற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். இந்த நிகழ்வில் கேள்விகள் எதனையும் கேட்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 10 முன்பு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது சீனாவின் மனித உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்பிய ஒரு கனேடிய நிருபரை சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யீ கடுமையாக சாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அனிதா ஆனந்த் சீனாவின் மனித உரிமைகள் குறித்து வெளிப்படையான கருத்தினையும் வெளியிடவில்லை. வெள்ளிக்கிழமை மாலை வாங் யீ கனேடிய பிரதமரை சந்தித்தார். ஒரு கனேடிய யுத்த கப்பல் தாய்வான் நீரணி வழியாக சென்ற சில நாட்களுக்கு பின்பு சீன வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கனேடிய பயணம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரெக்ஸ்டேல் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு 8 குயின்ஸ்பிளே டிரைவ் மற்றும் ரெக்ஸ்டேல் ப்ளோவார்ட் சந்திப்பிற்கருகாமையில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருப்பதாகவும் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவியொருவர் சென்ட் கேத்தரின்ஸ் பகுதியில் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொள்ளை முயற்சியொன்றின் போது இவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவருடைய சடலத்தை மீட்ட காவல்துறையினர் அவரை அடையாளம் கண்டனர். கடந்த மாத ஆரம்பத்தில் சடலமாக மீட்கப்பட்ட 23 பெண்ணின் அடையாளத்தை நயாகரா பிராந்தியத்தின் புலனாய்வு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் குஜராத்தில் இருந்து கனடாவிற்கு புலம்பெயர்ந்து கல்வி கற்று வந்த பிதி கல்ப்ஷேர் மெகா என்பவரே உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது. 4 கனடாவில் வாழ்ந்து பணி அனுமதி பெறுவதற்கு தயாராகி இருந்தவேளை தனது வீட்டிலிருந்து வெளியேறும் போது கூர்மையான ஆயுதத்தால் அவர் தாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இவருடைய மரணத்திற்கான காரணத்தை காவல்துறை இதுவரை வெளியிடவில்லை. இதில் சென்ட் கேத்தரின்ஸ் நகரைச் சேர்ந்த 40 ஜோஷுவா சென் உமர் மீது 2 கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புலனாய்வாளர்கள் முன்பு உறுதிப்படுத்தியிருந்தனர். பிராம்டன் பகுதி வீடொன்றில் இருந்து குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 23 பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவசர சேவை பிரிவினர் அழைக்கப்பட்டதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் உயிரிழந்த குழந்தையொன்றின் சடலத்தை மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குழந்தைக்கும் கைது செய்யப்பட்ட பெண்ணிற்கும் இடையிலான உறவு நிலை குறித்து தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. இதுகுறித்து மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது.
கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

இலங்கை செய்திகள். சுமணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுமணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வுப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 12 நாட்களாக நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் போது 21 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் புதைகுழிக்குள்ளிருந்து மூக்குத்தி, நாணய குச்சிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பொருட்களும் மீட்கப்பட்டு நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்டது. இதேபடி சுமணி புதைகுழிக்குள்ளிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 261 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. தமிழர்களின் வரலாற்று சாட்சியங்களின் ஒன்றான யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டு 45 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. சுமார் 97,000 அதிகமான அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று சான்றுகள், பழமையான கையெழுத்து பிரதிகள் உள்ளிட்ட தமிழர்களின் அறிவு பாரம்பரியத்தின் பெருமதிமிக்க பொக்கிஷங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. அந்த இரவு எரிந்தது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அறிவு செல்வமும் பண்பாட்டு நினைவுகளும் என்பது குறிப்பிடத்தக்கது. 45 ஆண்டுகள் கடந்த போதிலும் அந்த துயரச் சம்பவத்தின் நினைவுகள் இன்னமும் தமிழர் மனங்களில் அழியாத வழுக்களாக தொடர்கின்றன. உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள் மற்றும் அஞ்சலி நிகழ்வுகள் மூலம் அந்த வரலாற்று இழப்பை நினைவு கூறுகின்றனர். அறிவை அழிக்க முடியும், ஆனால் அறிவுக்கான தாகத்தை ஒரு மக்களின் நினைவுகளையும் அழிக்க முடியாது என்பதற்கு யாழ்ப்பாண பொது நூலகம் மீண்டும் கம்பீரமாக எழுந்து நின்று சாட்சி அளிக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த நாளில் அறிவு, பண்பாடு மற்றும் வரலாற்று பாதுகாப்பின் அவசியத்தை ஒருமுறை உலகம் நினைவு கூர்கிறது. மாகாணசபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைத்துள்ளது. இது தொடர்பில் அந்த சங்கம் விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது. தேர்தல் நடத்தப்படாமல் ஆளுநர்களின் ஆட்சியங்கள் மாகாண சபைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது மாகாண நிர்வாகம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளதால் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து அரசியல் கட்சிகளும் பழைய மாவட்ட தேர்தல் முறையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் மக்கள் பிரதிநிதிகளோடு மாகாண சபைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்தை கோரியது. 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் பல சந்தர்ப்பங்களில் மாகாண சபை உறுப்பினர்களின் பதவிக்காலங்கள் நிறைவடைந்ததையடுத்து மக்கள் பிரதிநிதிகள் எவரும் இல்லாத சபைகள் தற்போது மாகாண மட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் மாகாண சபையின் அன்றாட காரியங்களில் தலையிட்டு வருவதாக ஆளுநர்களின் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவழி அரசாங்கத்தாலோ அல்லது அரசு சேவையிலோ எந்த ஒரு பதவியும் வகிக்காத கட்சியின் செயலாளராக மாத்திரம் பதவி வகிக்கும் செல்வின் செல்வா யாழ்ப்பாணத்தில் வைத்து மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்தில் நடத்தப்பட மாட்டாது என அண்மையில் தெரிவித்த கருத்தும் மிகப்பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்தது. எந்த ஒரு கட்சியின் செயலாளருக்கும் மாகாண சபைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் கிடையாது என ஆளுநர்களின் சங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி வேறு தேவைகளுக்காக மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வி நாடாளுமன்ற அரசு நிதி பற்றிய விசாரணைக்குழு நடத்த வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வாவிற்கு இன்றைய தினம் மனோ கணேசன் கடிதம் ஒன்றை அனுப்பினார். மாகாண சபை தேர்தல்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அரசாங்கத்தினால் அனர்த்த மறுசீரமைப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்த கருத்துக்களை மனோ கணேசன் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். தனக்கு தெரிந்தவரை இத்தகைய நிதியை வேறு செலவின தலைப்புகளுக்கு மாற்றுவதற்கோ அல்லது மறு ஒதுக்கீடு செய்வதற்கோ நாடாளுமன்றம் எந்தவொரு அனுமதியினையும் வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். டில்வின் சில்வாவினால் கூறப்பட்ட இந்த அறிக்கை துல்லியமானதெனின் அது நாடாளுமன்ற அனுமதியின்றி பொது நிதியை அங்கீகரிக்கப்படாத வகையில் பயன்படுத்தியமையை குறிக்கலாம் என அவர் எச்சரித்தார். தேர்தல் நிலையை மாற்றுவது, மறு ஒதுக்கீடு செய்வது அல்லது செலவிடுவது போன்ற நடவடிக்கைகள் நாடாளுமன்ற அங்கீகாரம் மற்றும் நிதி விதிமுறைகளை மீறி நடந்துள்ளதா என்பதை அரசு நிதி பற்றிய ஆராய்வுக்குழு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு இந்த குழு தனது அதிகார வரம்பிற்குள் இதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமெனவும் மனோ கணேசன் கேட்டுக்கொண்டார். நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றில் நிர்வாகத்துறையின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையினை பாதிக்கக்கூடும் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியது. நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையீடு இடம்பெற்றுள்ளது என்பது சிறிதளவு தோற்றமளிப்பது கூட மிக கடுமையான விடயம் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியது.
யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி ஏஜி அலெக்சர் ராஜாவின் இடமாற்றம் தொடர்பில் ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்கம் அனுப்பிய கடிதத்தில் அந்த சங்கம் இந்த கடித விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலிருந்து மதுரை சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்திற்கு ஏஜி அலெக்ஸ் ராஜா இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் தமது முழுமையான அதிருப்தியையும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்துவதற்காக இந்த கடிதம் அனுப்பப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். அலெக்ஸ் ராஜா கடந்த ஏப்ரல் 22 தேதி யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பதவியேற்ற ஒரு மாதத்திற்குள் 31 தேதி மே மாதம் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் அந்த இடமாற்றத்திற்கு பின்னால் புறக்காரணங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. தமது உறுப்பினர்களிடமிருந்து நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் வடமாகாண ஆளுநருக்கு எதிராக நீதிபதி சில உத்தரவுகளை வழங்கியமையே இந்த இடமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என தாம் அறிவதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். அந்த வழக்குகளில் ஆளுநர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டார். அந்த உத்தரவுகள் பின்பு ரத்து செய்யப்பட்டதோடு அவை நீடிக்கப்படவும் இல்லை. வடக்கு ஆளுநர் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடினார் என தாம் நம்புவதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். நீதித்துறை சேவைகள் ஆணைக்குழுவின் நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் அதிகாரத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். எனினும் நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றின் நிர்வாகத்துறையின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையினை பாதிக்கக்கூடும் என ஜனாதிபதி புரிந்து கொள்வார் என தாம் நம்புவதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையீடு இடம்பெற்றதாக சிறிதளவு தோற்றமளிப்பது கூட மிக கடுமையான விடயம். நாட்டின் தலைவராக இத்தகைய தலையீடுகளுக்கு எந்தவித சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு உங்களுக்கானது. இந்த விடயத்தை மிகவும் உயர்ந்த முன்னுரிமையுடன் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Sarees for $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Modisera Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: 7:52 ஸ்டெஃபம் மோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். ஈரான் நாட்டுடன் ஒரு மிகச்சிறந்த உடன்படிக்கையை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையை அவசரமாக செய்து முடிப்பதில் தமக்கு எந்தவித அவசரமும் இல்லை எனவும் அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் இந்த உடன்படிக்கையில் பல திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு டிரம்ப் கோரியதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இதுகுறித்து ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்டுள்ள டொனால்டு டிரம்ப், நாம் நினைப்பதை மெதுவாக பெற்று வருகிறோம். அவர்கள் மிகவும் கடுமையான பேச்சுவார்த்தையாளர்கள், எனவே அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இதில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை என பதிலளித்துள்ளார். சர்வதேச அளவில் ஏற்பட்ட உடன்படிக்கைகளை மீறி இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் தீவிரமடைந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காசா துறைமுகத்தில் உள்ள மக்கள் நெரிசல் மிக்க சிற்றுண்டி சாலையொன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதோடு லெபனானின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பலம் வாய்ந்த மூலோபாய மலைப்பகுதியினையும் இஸ்ரேலி ராணுவம் தனது கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் காசா நகரில் கடந்த அக்டோபர் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி இஸ்ரேல் தொடர்ந்தும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. காசா துறைமுக பகுதியில் உள்ள பிரபலமான சிற்றுண்டி சாலையொன்றின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசின. பொது விடுமுறை தினத்தை முன்னிட்டு கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து தப்பிப்பிழைப்பதற்காக பொதுமக்கள் பலர் அங்கு கூடியிருந்த வேளையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் குறைந்தது 2 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு 12-க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்தனர். இதேவேளை கடந்த ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் லெபனான் மீதான தனது தரைவழி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு அமைதி உடன்படிக்கையிலும் லெபனான் போர் நிறுத்தத்திற்கான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என ஈரான் தொடர்ந்தும் வலியுறுத்தியிருக்கிறது. லெபனானுக்குள் தமது ராணுவத்தை இன்னும் ஆழமாக முன்னோக்கி நகர்த்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய படைகள் பெரும் முன்னேற்றத்தை காண்பித்து வருகின்றன. தெற்கு லெபனானின் இடைக்கால கோட்டையொன்று அமைந்துள்ள மிக முக்கியமான மூலோபாய மலைக்குன்றையும் இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியது. இந்த உயரமான மலைக்குன்றில் இருந்து பார்த்தால் தெற்கு லெபனான் எல்லை முழுவதும் தெளிவாக தெரிவதோடு ஹிஸ்புல்லா அமைப்பின் பலம் வாய்ந்த தளமாக கருதப்படும் தெற்கு நகரமான டமேட்டியா பகுதி வரை கண்காணிக்கும் சாதகமான சூழலும் இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ளது. தெற்கு லெபனானை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய படைகள் மற்றும் வடக்கு இஸ்ரேலுக்குள் இருக்கும் ராணுவ முகாம்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் தாங்கிய ஆளில்லா விமானங்கள் மூலம் கடும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் இஸ்ரேலிய படையினருக்கு பெரும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதால் இஸ்ரேலிய அரசு தனது நாட்டு மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பதிலாகவே லெபனானுக்குள் ஊடுருவி நிலப்பரப்புகளை கைப்பற்ற இஸ்ரேலிய அரசியல் மற்றும் ராணுவ தலைமை முயற்சித்து வருவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சமீப நாட்களில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் உள்நாட்டு பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியது. இருந்த போதிலும் இந்த ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மட்டும் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஊடுருவலை முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியாது எனவும் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எனினும் இத்தகைய தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரும் பொருளாதார மற்றும் உயிர் சேதங்களை ஹிஸ்புல்லா ஏற்படுத்தி வருகிறது. தமது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வைப்பதற்காகவே இஸ்ரேல் கொடுக்கும் அழுத்தங்களுக்கு பணிய ஹிஸ்புல்லா தொடர்ந்தும் மறுத்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: இணைந்திருக்கிறீர்கள். ஒரு புத்தகம் திறக்கும் போது ஆயிரம் உலகங்கள் திறக்கின்றன. வாசிப்பு என்பது ஒரு வேறு மனிதனின் மனதுக்குள் நுழைவது, ஒரு வேறு யுகத்தில் வாழ்வது, நம் அறிவை விரிவுபடுத்துவது. உலகின் வெற்றியாளர்கள் எல்லோரும் அதிகமாக வாசிக்கிறார்கள் என்கின்றன ஆராய்ச்சிகள். வாரன் பஃபட் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் வாசிக்கிறார். பில்கேட்ஸ் வருடத்திற்கு 50 புத்தகங்களை வாசிக்கிறார். ஆரம்பிக்க தேவையில்லை, 1000 பக்கங்கள், நாளொன்றுக்கு 10 பக்கங்களே போதும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான். வாசிப்பை நேசிப்போம்.
1: விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரம்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய காலை பொழுதொன்றில் இணைந்திருக்கிறோம். வெப்பநிலை 16 பாகை செல்சியஸாகவும் உடல்நிலை 14 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கூடுதல் வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாகவே இன்றைய நாள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் 23 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதன்கிழமை 26 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கிறது. வியாழனும் 26 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 23 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருந்தாலும் 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதேவேளை ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியோடு 18 பாகை கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமையும் 18 பாகை செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே வெப்பநிலையில் உயர்வும் தாழ்வும் மழை வீழ்ச்சி வார விடுமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவு முக்கியமானது என கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ 3 நாள் கனேடிய பயணத்தை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தார். 10 வருடங்களில் முதல் முறையாக நடைபெறும் இத்தகைய பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தை வாங் யீ சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு கனடா உறுதி கொண்டுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்தித்த போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் குறித்து அனிதா ஆனந்த் தெளிவுபடுத்தினார். கனடாவின் பொருளாதார தேசிய பாதுகாப்பு நலன்களையும் விழுமியங்களையும் பேணிக்காக்கும் அதேவேளையில் 2030 சீனாவிற்கான ஏற்றுமதியை 50% அதிகரிப்பதற்கு கனடா இலக்கினை நிர்ணயித்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் சுட்டிக்காட்டினார். கனடா தனது பொருளாதாரத்தை வளர்ப்பதிலும் வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாகவும் கனடா மற்றும் சீனாவிற்கு இடையிலான உறவை பொறுப்புடன் கையாளும் எனவும் அனிதா ஆனந்த் உறுதியளித்தார். இரு நாடுகளுக்குமான உறவு நீடித்தால் கனடா தனது வர்த்தக இலக்கை தாண்டி சீனாவிற்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க முடியும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ தெரிவித்துள்ளார். சீனா விரைவில் உலகின் மிகப்பெரிய சந்தையாக உருவெடுக்கும் என தெரிவித்த அவர் அது கனடாவுடன் வர்த்தகத்திற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். இந்த நிகழ்வில் கேள்விகள் எதனையும் கேட்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 10 வருடங்களுக்கு முன்பு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது சீனாவின் மனித உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்பிய ஒரு கனேடிய நிருபரை சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யீ கடுமையாக சாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அனிதா ஆனந்த் சீனாவின் மனித உரிமைகள் குறித்து வெளிப்படையான கருத்துதனையும் வெளியிடவில்லை. வெள்ளிக்கிழமை மாலை வாங் யீ கனேடிய பிரதமரை சந்தித்தார். ஒரு கனேடிய யுத்த கப்பல் தாய்வான் நீரணி வழியாக சென்ற சில நாட்களுக்கு பின்பு சீன வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கனேடிய பயணம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் வரலாற்று சாட்சியங்களின் ஒன்றான யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டு 45 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. சுமார் 97,000 அதிகமான அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று சான்றுகள், பழமையான கையெழுத்து பிரதிகள் உள்ளிட்ட தமிழர்களின் அறிவு பாரம்பரியத்தின் பெருமதிமிக்க பொக்கிஷங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. அந்த இரவு எரிந்தது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அறிவு செல்வமும் பண்பாட்டு நினைவுகளும் என்பது குறிப்பிடத்தக்கது. 45 ஆண்டுகள் கடந்த போதிலும் அந்த துயரச் சம்பவத்தின் நினைவுகள் இன்னமும் தமிழர் மனங்களில் அழியாத வழுக்களாக தொடர்கின்றன. உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள் மற்றும் அஞ்சலி நிகழ்வுகள் மூலம் அந்த வரலாற்று இழப்பை நினைவு கூறுகின்றனர். அறிவை அழிக்க முடியும், ஆனால் அறிவுக்கான தாகத்தை ஒரு மக்களின் நினைவுகளையும் அழிக்க முடியாது என்பதற்கு யாழ்ப்பாண பொது நூலகம் மீண்டும் கம்பீரமாக எழுந்து நின்று சாட்சி அளிக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த நாளில் அறிவு, பண்பாடு மற்றும் வரலாற்று பாதுகாப்பின் அவசியத்தை ஒருமுறை உலகம் நினைவு கூர்கிறது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைத்துள்ளது. இது தொடர்பில் அந்த சங்கம் விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது. தேர்தல் நடத்தப்படாமல் ஆளுநர்களின் ஆட்சியங்கள் மாகாண சபைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது மாகாண நிர்வாகம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளதால் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து அரசியல் கட்சிகளும் பழைய மாவட்ட தேர்தல் முறையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் மக்கள் பிரதிநிதிகளோடு மாகாண சபைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்தை கோரியது. 2017 முதல் 2019 வரையான காலப்பகுதிக்குள் பல சந்தர்ப்பங்களில் மாகாண சபை உறுப்பினர்களின் பதவிக்காலங்கள் நிறைவடைந்ததையடுத்து மக்கள் பிரதிநிதிகள் எவரும் இல்லாத சபைகள் தற்போது மாகாண மட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் மாகாண சபையின் அன்றாட காரியங்களில் தலையிட்டு வருவதாக ஆளுநர்களின் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபடி அரசாங்கத்தாலோ அல்லது அரசு சேவையிலோ எந்தவொரு பதவியையும் வகிக்காது கட்சியின் செயலாளராக மாத்திரம் பதவி வகிக்கும் செல்வின் செல்வா யாழ்ப்பாணத்தில் வைத்து மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்தில் நடத்தப்பட மாட்டாது என அண்மையில் தெரிவித்த கருத்தும் மிகப்பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்தது. எந்தவொரு கட்சியின் செயலாளருக்கும் மாகாண சபைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் கிடையாது என ஆளுநர்களின் சங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரான் நாட்டுடன் ஒரு மிகச்சிறந்த உடன்படிக்கையினை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையினை அவசரமாக செய்து முடிப்பதில் தமக்கு எந்தவித அவசரமும் இல்லை எனவும் அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் இந்த உடன்படிக்கையில் பல திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு டிரம்ப் கோரியதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இதுகுறித்து ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்டுள்ள டொனால்டு டிரம்ப், நாம் நினைப்பதை மெதுவாக பெற்று வருகிறோம். அவர்கள் மிகவும் கடுமையான பேச்சுவார்த்தையாளர்கள், எனவே அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இதில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை என பதிலளித்துள்ளார்.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 12 நிமிடம்.
2: Happy birthday. Gift engada

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
4: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
0: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
7: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 6479804779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
9: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-4427.
10: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

102.7 FM இணைந்திருக்கிறோம். இன்று கேள்விகளே இல்லாத, சந்தேகங்களே தோன்றாத, அறிவின் தேடலோ சமூக அக்கறையின் வெளிப்பாடோ அற்ற ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. சமகால வாழ்வின் இடர்களை புரிந்து கொள்ளவோ, அதை மாற்றியமைக்கவோ வேண்டுமென்றால் யதார்த்தத்தை கேள்வி கேட்பதிலிருந்து நாங்கள் தொடங்க முடியும். புத்தர், இயேசுநாதர், நபிகள் நாயகம் போன்றவர்கள் எல்லாம் தமது சமகால சமூக அமைப்பை அந்த காலம் விதித்திருக்கும் வரம்புகளுக்குட்பட்டு கேள்வி கேட்டவர்கள் மட்டுமல்ல, அதற்கான விடையையும் தேடியவர்கள். கேள்வி கேட்கும் போது கேட்பவரது அறிவு மட்டும் வெளிப்படுவதில்லை, அவருடைய தன்னம்பிக்கையும் சேர்ந்தே வெளிப்படுகிறது. பதில் சொல்வதை விட கேள்வி கேட்பதற்கு திறமை வேண்டும். கேள்வி கேட்பது என்பது ஒரு கலை. கேள்வி கேட்கும் முறையை வைத்தே ஒருவருடைய புத்திசாலித்தனத்தை அறிந்துவிட முடியும் என்பதால் கூட கேள்வி கேட்டால் எமது அறியாமை வெளிப்பட்டு விடுமோ என்ற பயம் சிலருக்கு ஏற்படுகிறது. சிலர் மட்டும் சரியாகவும் துல்லியமாகவும் கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்கும் திறனை வளர்த்து கொண்டால் அது எமக்கு பல வழிகளில் நன்மை ஏற்படுத்தும். துரதிர்ஷ்டவசமாக கேள்விகளே இல்லாத, சந்தேகங்களே தோன்றாத, அறிவின் தேடலோ சமூக அக்கறையின் வெளிப்பாடோ அற்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்கிறார்கள். எப்படியாக இந்த கேள்வி கேட்டல் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும்? கேள்வி கேட்பது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கேள்விக்கு பதில் சொல்வது அதைவிட பெரிய கலையாக இருக்கும். பல விடயங்கள் அறியப்படாமல் இருக்கின்ற நிலையில் அந்த அறிவை தேடி பயணப்படுதல் என்பது கேள்விகளால் மட்டும்தான் சாத்தியமாகும். உலகத்தில் தோன்றிய அத்தனை பெரிய கண்டுபிடிப்புகளும் அத்தனை பெரிய மாற்றங்களும் கேள்விகளால் தான் தோன்றியது. மனிதன் கால்களால் நடந்து கொண்டிருந்தான். மிகப்பெரிய பயணங்கள், மிகப்பெரிய பொருட்களை நகர்த்துவதற்கு தன் வலுவை பயன்படுத்தினான். இதற்கு மாற்று ஏதாவது இருக்குமா என்ற கேள்வி எழுந்த போது சக்கரங்கள் பிறந்தன. அந்த சக்கரங்கள் இந்த உலகின் போக்கியை மாற்றிவிட்டன. கேள்விகள் எழுகின்ற போது மாற்றங்கள் தோன்றுகிறது. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதினால் தான் என்று கேள்வியின் முக்கியத்துவத்தை கவிஞர் வாலி பாடல் வரிகளின் ஊடாக அழகாக உணர்த்தி செல்வார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடம் ஒருமுறை ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேள்வி கேட்கப்பட்டது. சர்வாதிகாரத்தில் கேள்வி கேட்பது கடினம், ஜனநாயகத்தில் பதில் சொல்வது கடினம் என்று பதிலளித்தாராம். அவ்வளவுதான். மறைந்த நடிகர், ஒரு இயக்குனர், மிகப்பெரிய ஒரு திரை செயற்பாட்டாளர் கிரேசி மோகனிடம் விடியும் போது யார் முகத்தில் மொழித்தால் நல்லது என்று ஒருவர் கேள்வி கேட்டார். அப்போது கிரேசி மோகன் அதற்கு கிரேசியாக பதில் சொன்னாராம், காலையில் மொழித்தாலே நல்லது என்றார். அதாவது காலையில் கண் விழித்தலே மிகப்பெரிய விஷயம். ஒருவர் தூங்கி எழுகின்ற போது நான் அடுத்த நாளுக்காக என்னை தயார்படுத்தி விட்டேன், அடுத்த நாள் உயிர் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது அந்த விழிப்பு. ஆக காலையில் முழித்தாலே நல்லது. யார் முகத்தில் முழிப்பது என்பதல்ல பிரச்சனை, காலையில் கண் விழித்தலே சிறப்பு என்று சொன்னார். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இதில் எது கொடுமை என்று இன்னும் ஒருவர் கேட்டார். அவர் சொன்னார், கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதுதான் பெரிய கொடுமை. இப்படியாக ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பதில்கள் சில கேள்விகளுக்கு சிலரிடமிருந்து கிடைக்கும். அவ்வளவு தூரம் இந்த கேள்வி பதில் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக வாழ்க்கையோடு கலந்திருக்கிறது. கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பற்றி ஒரு கதை இருக்கிறது. இப்போது பொன்னியின் செல்வன் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொன்னியின் செல்வன் ஓடுமா, ஓடாதா, ஏன் ஓடாது, ஏன் எல்லா மொழியிலும் ஓடுகிறது, ஏன் தமிழில் ஓடவில்லை, இப்படியான கேள்விகள் எல்லாம் நாங்கள் எங்களுக்குள் தான் கேட்டுக்கொள்கிறோம், அல்லது எங்களுக்கு தெரிந்த வட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதை தாண்டி செல்வதற்கு எங்களுக்கு பயம். இதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன சமூக அக்கறை அற்ற ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்விக்குட்படுத்த முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இப்ப நாங்கள் அதை விட்டுவிட்டு கல்கியிடம் செல்கிறோம். கல்கியை போல தானும் கதை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்ட கலைவாணர் கல்கியிடம் போய் கேட்கிறார், உங்களை மாதிரி எனக்கும் கதை எழுத வேண்டும், என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கிறார். உடனடியாக கல்கி கலைவாணருக்கு சொன்னாராம், கதை எழுதுவதற்கு நான்கு மை வேண்டும், நான்கு மை வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே கலைவாணர் கேட்டார், சிவப்பு மையா, பச்சை மையா, கருப்பு மையா என்று அவர் பதில் கேள்வி கேட்கிறார். உடனே கல்கி சொன்னாராம், நான் சொன்ன மை அந்த மை அல்ல, தனிமை, திறமை, பொறுமை, பேணாமை, இந்த நான்கு மையம் இருந்தால் போதும், நீ கதை எழுதலாம் அப்படி என்று சொல்லி கலைவாணருக்கு கல்கி பதில் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது.
இப்படி கேள்விகளால் பிறக்கின்ற சிந்தனை தெளிவு என்பது மனிதர்களை வேறு நிலைக்கு இட்டுச் செல்கிறது. கேள்வி கேட்காமலே இருந்துவிட்டால் மனிதர்கள் முன்னேற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. கேள்வி கேட்டல் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலை கைவரப் பெற்றால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். நாங்கள் கேள்விகளை கேட்கின்ற போதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு வாழ்க்கையிலே கிடைக்கிறது. கேள்வி கேட்கின்ற போதுதான் நாங்கள் மற்றவர்களால் நேசிக்கப்படக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். கேள்வி என்பது ஒரு உரையாடலின் தொடக்க புள்ளியாக இருக்கிறது. பேசாமலே இருப்பது என்பது உறவு நிலையை மேம்படுத்தாது. பேசுவதற்கான ஆரம்ப புள்ளியாக ஒரு கேள்வி இருக்கும். எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு ஒரு உறவு ஆரம்பமாகும் அல்லது ஒரு உரையாடல் ஆரம்பமாகும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்ற கேள்வியோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். நலமாக இருக்கிறீர்களா? இப்படியான கேள்விகள் ஒரு உரையாடலின் தொடக்க புள்ளியாகிறது. அதுவே நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக மாறுவதற்கான ஆரம்பமாகவும் இருக்கும். எனவே கேள்விகள் உங்கள் மீதான மரியாதையை, மதிப்பை, விருப்பத்தை அதிகரிக்கும். அதே நேரம் ஒருவர் கேள்வி கேட்கின்ற போது அவர்களுடைய அந்த உண்மையான அன்பு வெளிப்படும் என்று சொல்கிறார்கள். ஒரு நெருக்கம் இருவருக்கிடையிலே ஏற்படுவதற்கு சரியான கேள்விகளை சரியான நேரத்தில் கேட்கின்ற கலை கைவரப்பெற்றவர்களுக்கு முடிகிறது. நல்ல நெருக்கம், நல்ல இணக்கம், அது வேலை தளங்களிலாக இருக்கலாம், நட்பு வட்டங்களிலாக இருக்கலாம், உறவு நிலைகளிலாக இருக்கலாம். தேவையான நேரத்தில் தேவையான கேள்வியை கேட்டல் என்பது மிக இன்றியமையாதது. ஒருவர் முகம் வாடி போயிருக்கின்ற போது அவரிடம் சென்று உங்களுக்கு நான் ஏதாவது செய்யவா, உங்களுடைய மன ஓட்டத்தை போக்குவதற்கு, மன அழுத்தத்தை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் என்ற கேள்விகளை கேட்டு அவரை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்த முயற்சிக்கின்ற அந்த நிலை என்பது ஒரு நெருக்கத்தை உருவாக்கும் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆர்ட் ஆஃப் குவஷனிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். சரியான நேரத்தில் சரியான கேள்விகளை கேட்க வேண்டும். அதே நேரம் இந்த கேள்வி என்பது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் அறியாததை தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை கேள்விகள் தான் எங்களுக்கு வழங்கும். எனவே புதிது புதிதாக விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு இந்த கேள்வி என்பது மிக மிக இன்றியமையாதது. நல்ல கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் நல்ல தலைவர்களாக இருப்பார்கள். அப்படியாக சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அநீதிகள், சமூகத்தில் நிலவுகின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைத்தளத்திலே சில தவறுகள் நிகழ்கின்றன, அல்லது சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் இருந்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற அல்லது அதை நோக்கி கேள்வி கேட்கின்ற செயல்பாடுகள் ஒரு நல்ல தலைவனை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த கேள்விகளின் ஊடாகத்தான் மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. இந்த கேள்விகள் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான சிந்தனை ஓட்டத்தை மனங்களில் விதைக்கிறது. அதுதான் மனிதர்களை சிந்தனை திறன் மிக்கவர்களாக மாற்றுகிறது. அறிவு கூர்மை கொண்டவர்களாக மாணவர்கள் வளர வேண்டுமாக இருந்தால் அவர்கள் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக கேள்வி கேட்கின்றவர்களை பலருக்கும் பிடிப்பதில்லை. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என்ன நோய் நோய் நோய் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி விமர்சிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி குழந்தைகள் கேள்வி கேட்கின்ற போது அவர்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகரிக்கிறது. அது அவர்களை சிந்தனை சக்தி மிக்கவர்களாக மாற்றுகிறது. அவர்களுடைய மனதை விசாலப்படுத்துகிறது. அவர்களுடைய உலகத்திற்கு பெரிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. ஆக அந்த கேள்வி என்பது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உதவுகிறது என்று சொல்கிறார்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள். ஆகவே கேள்வி கேட்பது என்பதை தவிர்த்து விடாமல் நாங்கள் வாழ வேண்டும். கேள்வி புத்துயிர்ப்பான சிந்தனைகளை எங்கள் மனங்களுக்குள் விதைக்கிறது. கேள்வி கேட்பது எப்போதும் ஒரு பாசிட்டிவான சேஞ்சை உருவாக்குவதற்கு உதவியாக இருக்கிறது. இனோவேட்டிவான விடயங்களை நாங்கள் செய்வதற்கு காரணமாக கேள்விகள் அமைகின்றன. எனவேதான் கேள்விகளை மனிதர்கள் கேட்க வேண்டும். அந்த கேள்விகளில் இருந்து நாங்கள் பல புதிய உலக தரிசனங்களை காண முடியும். கேள்விகள் கேட்போம், வாழ்க்கையை மாற்றுவோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்புறுதிகள், பல்வேறு தேவையுடையவர்களுக்கான காப்புறுதிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான காப்புறுதி குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய, இள வயதில் இருக்கக்கூடிய டீன்ஸுக்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கான விசேட ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பற்றி கூற முடியுமா?
1: டீனேஜ் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து இன்றியமையாத ஒரு தேவையாக, காலத்தின் கட்டாயத்தின் ஒரு தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இன்று இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள், மிகவும் குறிப்பாக வயது 11-12 தொடக்கம், 20 வரை உள்ள பிள்ளைகள் வந்து ஹைஸ்கூல் அப்படியான இடங்களில் வந்து பல நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வந்து சில தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுகின்றார்கள். மிகவும் பிரதானமாக வேப்பிங், ட்ரக்ஸ், அந்த மாதிரி. அப்போ அப்படியான இருக்கக்கூடிய பிள்ளைகளின் இன்சூரபிலிட்டி வந்து இப்படியான பழக்கங்களினால் இல்லாமல் போகின்றது. அது வந்து லாங் டேர்மாக அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு உருவாக ஒரு விடயமாக அமைகின்றது. அதனால் பெற்றோர்களியாக நாங்கள் இன்சூர் தியர் இன்சூரபிலிட்டி, அவர்களுடைய இன்சூரபிலிட்டியை இன்சூர் பண்ணுவதற்காக ஆவது ஒரு அவர்களுக்கான காப்புறுதி, அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜாக இருக்கட்டும், அப்படியான காப்புறுதியை செய்வது வந்து காலத்தின் கட்டாயமாகவே அது நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது வந்து பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸா என்று ஒரு சென்டிமெண்டல் குவஸ்டனை விட்டு அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானை மனதில் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த காப்புறுதி வந்து மிகவும் மிகவும் ஒரு இன்றியமையதாக அமைகின்றது. ஸோ கொஸ்டன்டு வரும் பொழுது ஒரு 500,000 கவரேஜை வந்து ஒரு 13 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு வாங்குவதற்கு வரும் $20 கொஸ்ட் பண்ணுகின்றது. அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு $29 ஆக இருக்கின்றது. ஸோ அதாவது வந்து வெறும் $20 a month-உடன் 500,000, அதை 1,000,000 வாங்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு $35 a month மட்டும், இல்லாட்டி ஆணாக இருக்கும் பொழுது $50 a month ஆக அமைகின்றது. ஒரு 1,000,000 கவரேஜை $35 a month-க்கு வாங்குவது இன்றியமையதாக அமைகின்றது. கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று வரும் பொழுது வெறும் $24 a month-உடன் 100,000-க்கு பெறுமதியான கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் என்று சொல்லி 26 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் பெனிஃபிட்ஸை வாங்க முடியும். இது தவிர அவர்களுக்கான ஒரு கேஷ்பேக் ஆன பாலிசி கூட வாங்க முடியும். அவர்கள் ஒரு 40 வயது வரும் பொழுது அவர்களுக்கு மேற்படிப்புக்காக, இல்லாட்டி அவர்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்கு கேஷ்பேக் பெறக்கூடிய கேஷ்பேக் பாலிசிஸ் கூட இருக்கின்றது. எனவே ஒரு இளம் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகவே இது பார்க்கப்படுகின்றது.
0: உங்களுடைய வீட்டிலும் 13 வயதில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய காப்புறுதியை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:46, ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
3: கழிவுகள்.
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mexico.
3: 416-438-9799.
2: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெபேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
4: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம், தராதரம், நிரந்தரம்.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் லேஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். புத்தம்புதிய அதொரு காலை இப்பொழுது, புதிய மாதம், புதிய வாரம், புதிய நாள், புத்தம்புதிய காலை இப்பொழுதை நாங்கள் இப்போது வரவேற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய உற்சாகமான ஒரு பொழுதும் கூட காலை 9:12 வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்ற நாளையோடு இணைந்திருக்க போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் முதலாம் திகதியை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். கோடை காலம் ஆரம்பிக்கின்ற ஒரு மாதமாகவும் கூட இந்த மாதம் இருக்கும். எனவே நிறையவே எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு பருவ காலத்தை நாங்கள் வரவேற்க இருக்கின்றோம். இப்போதே வழியில் நிலைமைகள் நிறையவே மாறியிருக்கின்றன. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற வாரத்தை தொடர்ந்து சந்திக்கின்றோம். வெப்பநிலையும் கூட உயர்ந்திருக்கின்றது. எனவே அழகான நாட்கள் தொடர்ந்து வர காத்திருக்கின்றன. இந்த மாதத்தின் எல்லா நாட்களுமே உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாகவும் கூட அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் முதலாம் திகதி இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளும் சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். முன்னேற்றகரமான ஒரு மாதமாகவும் கூட இந்த மாதம் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளையே இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று நாளையின் முதல் பாடல் இனிமையோடு ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த காலை பொழுதில் ஒரு அழகான சிந்தனையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். திட்டமிடுதல், தயாரிப்பு, கடின உழைப்பு இவற்றிலிருந்தே வெற்றி பிறக்கின்றது. இவற்றை விட வெற்றிக்கென தனி ரகசியம் எதுவும் கிடையாது என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. ஒரு சிலர் மட்டும் வெற்றி பெறுகின்றார்கள், எங்களால் முடியவில்லையே என்று சொல்லி நாங்கள் நினைத்து கவலைப்படுகின்றோம் என்று சொன்னால், இவற்றை சரியாக செய்யவில்லை என்பதுதான் அர்த்தமாகின்றது. சரியாக ஒரு இலக்கினை நாங்கள் நிர்ணயித்து விட்டோம் என்று சொன்னால், அதை அடைவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மிகச்சரியாக திட்டமிடுதல் என்பது அவசியம். எங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் மிகச்சரியாக முன்னெடுத்து செல்வதற்கான திட்டமிடலை முதலில் நாங்கள் செய்து கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது. திட்டமிட்ட பிறகு அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். எது எது தேவையோ அது எதையெல்லாம் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமோ, என்ன மாதிரியான செயல்களை ஆரம்ப செயல்களாக நாங்கள் செய்ய வேண்டுமோ, அவற்றை எல்லாமே சரியாக தயாரித்து நாங்கள் செய்தல் என்பதும் கூட மிக அவசியமாகின்றது. அதுக்கு பிறகுதான் மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற அந்த கடின உழைப்பு. அதை இந்த திட்டமிட்டதுக்கு ஏற்ற நாங்கள் தயாரிக்கக்கூடிய விடயங்களுக்கு ஏற்ற சரியாக நாங்கள் அந்த கடின உழைப்பை கொடுத்து கொண்டு இருப்போமாக இருந்தால், கண்டிப்பாக அதிலிருந்து நாங்கள் நினைத்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் சரியாக செய்யப்படுமாக இருந்தால் வெற்றி கண்டிப்பாக சாத்தியமாகும் என்பதைத்தான் நம்பிக்கை தருகின்ற இந்த அழகான சிந்தனை சொல்லி நிற்கின்றது. புத்தம் புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் முக்கியமான விடயம், இந்த 2026 ஆண்டின் முதல் பாதியை நிறைவு செய்கின்ற மாதமும் கூட. எனவே இந்த ஆண்டில் செய்ய நினைத்த செயல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமா, அவற்றை சரியாக நாங்கள் திட்டமிட்டதை போல அடைவதற்கான முயற்சிகள் தொடர்கின்றனவா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் கூட நிச்சயம் இருக்கின்றது. எனவே அதுக்கேற்ற வகையில் இலக்கினை அடைவதற்கான சரியான திட்டமிடுதல், அவற்றுக்கான தயாரிப்பு, மிக கடினமான உழைப்பு இவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கொடுக்கின்ற போது அந்த எதிர்பார்த்த வெற்றியை நாங்கள் எங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதையும் கூட இந்த அழகான காலை இப்பொழுதின் முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லலாம். புத்தம் புதிய மாதம் ஆரம்பித்திருக்கின்றது, எங்களது அணுகுமுறைகளையும் கூட மாற்றிக்கொள்ளலாம். இதுவரைக்கும் சரியாக நாங்கள் வெற்றிகரமாக பயணிக்க முடியவில்லையாக இருந்தால், எங்களது நாளாந்த நடைமுறைகள் அல்லது நாளாந்த நடவடிக்கைகளை நாங்கள் மாற்றியமைத்துக் கொள்ளுதலும் கூட அவசியமாகின்றது. அவற்றையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான சிந்தனை என்பதைத்தான் சொல்லலாம். திட்டமிடுதல், தயாரிப்பு, கடின உழைப்பு இவற்றிலிருந்தே வெற்றி பிறக்கின்றது. வெற்றிக்கென இவற்றை விட தனித்த ரகசியங்கள் எதுவும் இல்லை என்பதை இந்த சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாள் தொடர்பாக பார்க்கலாம். வெளியில் அழகான சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான இதமான நிலைமைதான் இன்றைக்கும் கூட இருக்கும். 16 இப்போதைய வெப்பநிலை காலை பொழுதில், 15 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாகவும் கூட பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 21 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 21 தான் என்று நாங்கள் உணர்கின்ற கூடிய உடனடியாகவும் கூட இருக்கும். இரவுப்படுத்தில் 10-9 டிகிரி செல்சியஸ் இரவு உடனடியாகவும் இருக்கும். எனவே வெக்கை என்று சொல்லியும் கூட நாங்கள் குறைப்பட முடியாது. ஆனால் நல்ல சூரிய வெளிச்சம், நல்லொரு வெப்பநிலை உயர்வு எல்லாமே இணைந்து கலந்திருக்கின்ற ஒரு அழகான நாள் இன்றைய தினமும் கூட என்பதை சொல்லலாம். எனவே தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கின்ற அந்த ஒரு வார கால நீட்டிப்பை இன்னமும் கூட நாங்கள் தொடர்கின்றோம். அதுவும் ஒரு சாதகமான ஒரு விடயமாகவும் கூட அமைகின்றது. எனவே முழுமையாகவே சூரிய வெளிச்சத்துக்குரிய வாய்ப்புகளை இன்றைய தினமும் கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை 5:38 காலை பொழுதில் சூரியன் வந்திருக்கின்றார். 8:51 வரை எங்களோடு இருப்பார். எனவே அதுவரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் தாராளமாகவே இன்று காண முடியும் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு ஏற்று ஒரு அழகான நாள் இன்றைய தினமும் கூட. நாளைக்கும் இன்று போலத்தான் மெயின்லி சனியாகத்தான் இருக்கும். 22-22 நாங்கள் உணரப்போகின்றோம். புதன்கிழமையை பொறுத்தளவில் 23-23 உணரப்படும். அன்றைக்கும் சூரிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 22-23 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபியூ ஷவர்ஸ் வந்து போகலாம், மெல்லிய மழை இருக்கலாம் என்பதை தான் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். மாலை இரவு பொழுதில் லேசான தூறல் தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு வேளை 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் மழை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுவரைக்கும் மழைக்கான சாத்தியம் எதுவும் இல்லை. நிறைந்த சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய அழகான பகல் பொழுதை இந்த நாட்கள் எங்களுக்கு கொண்டு வருகின்றன. வெள்ளிக்கிழமை 23 வெப்பநிலை இருக்கும். 25 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த வீக்கெண்டிலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. எனவே வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெளிச்சம் நிறைந்த ஒரு நல்ல வெப்பநிலை இருக்கின்ற நாட்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் என்பதையும் கூட இன்றைய காலை பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:12 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550. goodlifeflooring.ca.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், என்பி மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
3: இன்னும் வேலை தேடிக் கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறி போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

இணைந்தாலே இணைக்கும் திரைப்பட பாடல் ஒலித்திருக்கின்றது. காலை 9:55 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமையின் உற்சாகமான காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். தாமதங்கள் டிவிபி வரைக்கும் சற்று குறைவாகவே பொது காணப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் டிவிபி வரைக்குமே அதிக தாமதம் இல்லாமல் நீங்கள் சுமூகமாக பயணிக்கக்கூடிய நிலைமைகளை எதிர்பார்க்கலாம். டிவிபி தாண்டிய பகுதிகளில்தான் தாமத நிலைமைகள் அவதானிக்கப்படுகின்றன. இந்த வேளையில் லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் இருந்து பேபியூ வரைக்கும் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. பேபியூ தாண்டிய பகுதிகளில் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸும் அதிகமான வாகனங்களை கொண்டிருக்கின்றது. தாமத நிலைமைகள் யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. மீண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் பாதர்ஸ் தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட வாகனங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்ஸ்பிரஸ் அதிகமான நீண்ட தாமதங்களை கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அதிலும் இந்த வேளையில் வெஸ்டர்ன் ரோட் தாண்டி பயணிக்கின்ற பகுதிகளில் மிக மிக அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. மார்டின்கோ ரோட் வரைக்குமே தாமதங்கள் அதிகம் இருக்கின்றன. கிப்ளிங் அவென்யூ தாண்டிய பகுதியில் வாகன விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பதன் விளைவாக தாமதங்கள் வந்து மிக அதிகமாக காணப்படுகின்றது. வெஸ்டர்ன் ரோடுக்கும் கிப்ளிங் அவென்யூவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என்பதைத்தான் சொல்லலாம். 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமை தொடர்பாக ஈஸ்ட் பவுண்டை பார்க்கின்ற போது மார்டின்கோ ரோட் பகுதிக்கு முன்னர் தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. இடையில் தனிந்த இடையில் சற்று அதிகமாகி இந்த தாமதங்கள் இந்த வேளையில் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் அதிகம் இருக்கின்றன. இந்த வேளையில் சொல்லி பார்த்தால் மீண்டும் யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட மிக அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. ஈஸ்ட் பவுண்டில் லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் கடும் தாமதங்களும் அதுக்கு பிறகு டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்களும் இப்போது காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். உண்மையிலே 401 ஈஸ்ட் பவுண்ட் வந்து டிவிபி வரைக்கும் தாமதங்கள் நிறைந்த நிலைமையோடு தான் இப்போது நகர்கின்றது. டிவிபி சவுத் பவுண்டை பார்த்தால் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து கார்னர் வரைக்கும் இருக்கின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டனுக்கு முன்னர் தாமத நிலைமைகள் ஆரம்பித்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் காணப்படுகின்றது. குறைவாகத்தான் 404 சவுத் பவுண்டும் சரி நோர்த் பவுண்டும் சரி தாமதங்களை அதிகம் கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. சவுத் பவுண்ட் ஃபின்ச்சிக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பித்து 401 வரைக்கும் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. அதே மாதிரி நோர்த் பவுண்டிலும் கூட மிக கடும் தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. ஸ்டீல்ஸ் வரைக்குமே 401 நீங்கள் மெதுவாக தான் நகரக்கூடிய நிலைமைகளை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலை பொழுதில் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ளலாம். 2 முக்கியமான விடயங்கள் இன்றைய தினம் ஜூன் மாதம் 1 பேசப்படுகின்றது. என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அன்று வந்து வேர்ல்டு மில்க் டேயாக இருக்கின்றது. உலக பால் தினம் என்பதைத்தான் சொல்லலாம். மனிதர்களுக்கு மிக மிக அவசியமான அந்த கல்சியத்தை வழங்கக்கூடிய ஒரு உணவாகத்தான் பால் வந்து இருக்கின்றது. ஆனால் அது கிடைக்காமலும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் அந்த சிறந்த கல்சியம் மிக்க அந்த உணவு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் கூட இருக்கின்றது. அதே நேரம் இந்த பாலின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நாளாகவும் கூட இருக்கின்றது. எங்களுக்கு வந்து ஆரோக்கியமான பற்கள் எலும்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த கல்சியம் சத்து வந்து அவசியம் தேவைப்படுகின்றது. அது வந்து பாலில் நிறைந்திருக்கின்றது என்பதுதான் எல்லோரும் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை. எனவே உலக பால் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லியிருந்தோம், அது வந்து வேர்ல்டு ரீஃப் டேயாக, ரீஃப் அவேர்னஸ் டேயாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். உலக பவளப்பாறை விழிப்புணர்வு தினம் மிக மிக முக்கியமான ஒரு நாள். கண்டிப்பாக நாங்கள் அதிகம் கவனிக்க வேண்டிய விடயங்கள் பேசப்படுகின்றன இன்றைய தினம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் தான் இந்த பவளப்பாறைகள் நிறைந்திருக்கின்ற அந்த சுற்றுச்சூழல் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டம் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். நீருக்கு அடியிலே மேற்பரப்பை அண்மித்து சமுத்திரங்களை நிறைத்திருக்கின்ற மிக கண்கவர் சுற்றுச்சூழலாக அந்த ரீஃப்ஸ் வந்து காணப்படுவது மிக மிக முக்கியமான ஒரு உண்மை. ஆனால் காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் இந்த ரீஃப்ஸ் அழிவதற்கான காரணத்தை அதிகம் இப்போது உருவாக்கி இருக்கின்றது. டைவர்ஸ் வந்து பல இடங்களிலும் இந்த ரீஃப்ஸ் தொடர்பான பல்வேறுபட்ட தரவுகளை திரட்டி இருக்கின்றார்கள். இந்த அண்டர் வாட்டர் வைல்ட் லைஃப் என்று சொல்லி பார்த்தால் மிக மிக அதிகமாகவே அடர்த்தியாக நிறைந்திருக்கின்ற ஒரு பகுதியாக இந்த ரீஃப்ஸ் இருக்கின்ற அந்த ஈகோசிஸ்டம் வந்து ஆய்வாளர்களால்
தொடர்ந்து ஆராயப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கோரல் என்று சொல்லி பார்த்தால் அவைதான் இந்த ரீஃப்ஸை உருவாக்குகின்றன. இவை வந்து தாவரங்கள் என்று சொல்லி கருதப்பட்டாலும் உண்மையிலேயே அவையும் கூட ஒரு வகையான ஒரு விலங்குகள் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இப்போது என்று சொல்லி பார்த்தால் குறைந்தது ஒரு 25 வெவ்வேறு கோரல் இனங்கள் வந்து அழிவை நெருங்கி இருக்கின்றன, அல்லது ஒரு சில அழிந்திருக்கின்றன ஏற்கனவே என்பது மிக கவலைக்குரிய ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஜூன் 1st வேர்ல்ட் ரீஃப் அவேர்னஸ் டே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இதில் ஒரு சில உண்மைகள் வந்து ஆச்சரியமிக்கவையாக பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த சமுத்திரங்களில் வாழக்கூடிய அல்லது கடல் நீரில் வாழக்கூடிய அந்த மரீன் லைஃப் ஸ்பீஷீஸ் என்று சொல்லி பார்த்தால் அவற்றில் ஒரு கால் பங்கானது இந்த கோரல் ரீஃபில் மட்டும்தானாம் வாழுகின்றது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓஷன்ஸில் வெறும் 1% மட்டுமே இந்த ரீஃப்ஸினால் நிறைந்திருக்கின்றது. எனவே அந்த ஒரு 1% அந்த சமுத்திரங்களில்தான் பூமியில் இருக்கக்கூடிய அந்த கடல் வாழ் உயிரினங்களின் கால் பங்கானவை வாழுகின்றன. எனவே இந்த ஒரு உண்மையிலிருந்து நாங்கள் அந்த ஒரு தனித்துவமான அந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பின் அந்த பயோடைவர்சிட்டியின் அடர்த்தியை நாங்கள் உயிரின பல்வகைமையின் அடர்த்தியை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கோரல் ரீஃப் கொடுக்கக்கூடிய அந்த சீஃபுட்னு சொல்லி பார்த்தால் அது பூமியில் மில்லியன் கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான மக்களுக்கான வாழ்வாதாரமாக அமைகின்றது. மீன்கள் உட்பட பல இங்குதான் இனப்பெருக்கம் செய்கின்றன, வாழுகின்றன என்று சொல்லித்தான் அங்கே அந்த கோரல் ரீஃப் அந்த ஒரு ஈகோசிஸ்டம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவை வந்து சூரிய வெளிச்சம் அதன் மூலமாக வளரவும் அல்லது பல்கி பெருகவும் பெருகும் தன்மை கொண்டவையாக இருப்பதன் காரணமாக மேற்பரப்புக்கு சற்று அடியில் இருப்பதன் விளைவாகத்தான் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகம் பாதிப்படைகின்றன என்பது தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கோரல் ரீஃப்ஸ் அந்த ஈகோசிஸ்டத்தை பாதுகாப்பதன் அவசியம் என்று வலியுறுத்தப்படுகின்றது. வேர்ல்ட் ரீஃப் அவேர்னஸ் டே என்று ஜூன் 1st கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். 9:32 நிமிடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக்கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக்கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

5:45 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குட்டி கதை, முக்கியமான ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்லுகின்றது. அந்த மலை பகுதியில் இரண்டு பழங்குடியினர் வாழுகின்றார்களாம். இரண்டு பழங்குடி சமூகங்கள் இருக்கின்றது. ஆனால் இரண்டு சமூகங்களும் அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் எதிரிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இரண்டு சமூகங்களுக்கும் ஆகவே ஆகாதான். ஒரு பிரிவினர் வந்து மலை உச்சியில் வாழுகின்றார்கள், மற்றொரு பிரிவினர் மலையின் அடிவாரத்தில் வாழுகின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால், இந்த மலை அடிவாரத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மலை ஏற்றம் தெரியாது.

0: சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
1: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. kairalitaste.com.
3: MJS Gold House.
4: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
3: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
3: MJS Gold House.
4: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

நேரம் காலை 10:04 மிஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது ஜூன் மாதம் 1 திங்கட்கிழமை. இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 4168-412-12 ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை அதிகரித்த நிலையில் இருந்தது. ஆனால் கடந்த வாரம் வந்து சற்று குறைந்து இப்போது நாளைய தினமும் கூட இன்றைய அதே விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு நாளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஜூன் மாதத்தின் ஆரம்பம் அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான காலநிலையை எங்களுக்கு தருகின்றது. நிறைந்த வெளிச்சமும் கூட தொடர்ந்திருக்கின்றது. இந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கூட அதிகம் வெளிச்சத்தைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வருகின்ற வார இறுதியில்தான் சற்று மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. இப்போதைய நிலைமை என்று சொன்னால் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. வெப்பநிலை 17 உணர்கின்றோம். தெளிவாகவே வானம் இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சத்தை நாங்கள் நிறையவே பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 21 வரை வெப்பநிலை உயர்ந்து 21 உணரப்படுகின்றது. 8:51 தான் இன்றைக்கும் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்களும் வெளிச்சமான நாட்களாக தான் இந்த வாரத்தில் அமைய இருக்கின்றன. நாளைக்கும் பிரதானமாக வெயில் 22 உணரப்படும். புதன்கிழமை 23 உணரப்படும். சனி தேகத்தான் அன்றைய தினமும் இருக்கும். வியாழக்கிழமையும் பிரதானமாக வெயில் 22-23 வரை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் 23-25 உணரப்படும். சற்று முகில் கூட்டங்கள் இருக்கும். ஆனாலும் பகல் வேளை சூரிய வெளிச்சத்துக்குரியதாகத்தான் இருக்கும். இரவு பொழுதில் தான் ஃபியூ ஷவர்ஸுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. ஒரு 3 mm வரைக்கும் கூட வெள்ளி இரவில் மழை இருக்கலாம். வீக்கெண்டில் தான் ஒரு 5 mm அளவிலான மழை சனிக்கிழமை சொல்லப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமையும் குறைந்த அளவில் மழையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதிக வெப்பம் இல்லாமலும் கூட இந்த வாரம் நீடிப்பது எங்களுக்கு சற்று வசதியாக இருக்கும். வெளிச்சம் இருக்கின்றது, நல்ல வெப்பநிலை, அதிக வெப்பம் இல்லாத நிலை என்று சொல்லி அழகான ஒரு வாரத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். ஜூன் மாதம் 1 இன்றைய தினம் இந்த மாதத்தில்தான் நாங்கள் உத்தியோகபூர்வமாக இந்த கோடை காலத்தையும் கூட வரவேற்க இருக்கின்றோம் என்று சொன்னாலும் காலநிலை வல்லுநர்கள் இன்றைய தினம் ஜூன் மாதம் 1 இந்த மீட்டியோலஜிக்கல் சமரை வரவேற்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லலாம். எனவே அவர்களுக்கு இந்த கோடை காலம் ஆரம்பம் ஆகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். வானிலை தொடர்பான ஒரு கோடை காலம் ஒவ்வொரு 3 ஒருமுறைதான் அந்த பருவகால மாற்றங்களை மீட்டரோலஜிஸ்ட் வந்து கணிக்கின்றார்கள். எனவே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 அவர்களுக்கு கோடை காலமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மாற்றம் இன்று ஆரம்பிக்கின்றது. ஆனால் எங்களுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக அந்த சம்மர் சோல்ஸ்டிஸ் வரக்கூடிய அந்த நாளில் தான் கோடை அந்த புதிய பருவ காலம் தொடங்குகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அடுத்த 3 காலம் இந்த மீட்டரோலஜிக்கல் சமராக இருக்கும் காலநிலை வல்லுநர்களுக்கு. எனவே இந்த நிலையில் தான் இந்த ஓவரால் வெதர் ஃபோர்காஸ்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சம்மர் எப்படி இருக்க போகின்றது என்று சொன்னால் கனடாவை பொறுத்தளவில் நிறைய மாற்றங்கள் வழக்கம் போல வரக்கூடும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய நாட்கள், அதே நேரம் சீற்றமான புயல்கள், அதை தாண்டி காட்டுத்தீ அபாயம் என்பவற்றையெல்லாம் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்குமாம். அதிலும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் திடீர் மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ரோலர் கோஸ்டராகத்தான் இந்த வெதரும் கூட இருக்கலாம் சமரின் ஆரம்ப காலத்தில் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். மே மாதம் அதே மாதிரியான ஒரு ரோலர் கோஸ்டர் வெதராகத்தான் நாங்கள் அதனை சந்தித்திருந்தோம். ஒரு சில நாட்கள் வெப்பநிலை உயர்ந்திருந்தது, ஆனால் பல நாட்கள் வெப்பநிலை சரிந்திருக்கின்றது. ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து சாதனை வெப்பநிலையும் கூட மே மாதத்தில் பதிவு செய்திருக்கின்றனமாம். கனடாவின் அந்த பிரேரிஸ் வந்து ஒரு பெரிய ஹீட்வேவை சந்தித்திருந்தது. 37.6°C இந்த ஆண்டின் ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சராக அங்கு கனடாவை பொறுத்தளவில் பதிவாகி இருக்கின்றது. மே மாதத்தில் ஃபைனல் டேஸ் ஆஃப் மே அங்கு வெப்ப அலை நீடித்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் ஏனைய இடங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜூன் மாதத்தில் ஒரு இதமான வெப்பநிலை தான் வழக்கமாக நிலவுவது இயல்பானதாக இருக்கும். இந்த மாதம் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஆண்டின் ஒரு ஹையஸ்ட் சன் ஆங்கிளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் எங்களது நாட்கள் வந்து மிக தெளிவாக வந்து நீடிக்கொண்டே போகும். சம்மர் சோல்ஸ்டிஸை அண்மிக்கின்ற போது அந்த நாட்களின், அதாவது பகல் பொழுதின் நீட்சி வந்து
மிக தெளிவானதாக இருக்கும். அதைத்தான் இப்போது நாங்கள் அனுபவிக்கின்றோம். 9 மணியை நெருங்குகின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். சூரிய வெளிச்சம் அதுவரைக்கும் தாராளமாக நிறைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களிலும் என்று சொல்லி பார்த்தால் இந்த மாதத்தில் ஒரு அபவ் சீசனல் டெம்பரேச்சர்ஸ் நிலவக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றதாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள் காட்டுத்தீயை சந்திக்கக்கூடிய அபாயமும் கூட தென்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. அதில் மணிடோபா மற்றும் நொதர்ன் ஒன்டாரியோ போன்ற இடங்களில் அந்த நிலைமைகள், ஒரு வறட்சியான நிலைமைகள் தோன்றி காட்டுத்தீக்கான வாய்ப்பை வழங்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த காட்டுத்தீயை சுமந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து சதர்ன் ஒன்டாரியோவை நோக்கி வீசக்கூடிய நிலையில் ஏர் குவாலிட்டி பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்களை தெற்கு ஒன்டாரியோவில் இருக்கக்கூடியவர்களும் எதிர்கொள்ளக்கூடும் என்பது தொடர்பான இந்த ஜூன் மாதத்திற்கான காலநிலை எதிர்வு கூறல்கள் இப்போது தரப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:09 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

6:15 இசவம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது பிரான்ஸ் வந்து ஒரு செய்தியை அறிவித்திருக்கின்றது. யூகேயின் ஆதரவோடு ரஷ்யாவின் நிழல் கடற்படை என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த கடற்படையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்றை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தாங்கள் இடைமறித்திருக்கின்றோம் என்பதைத்தான் பிரெஞ்ச் பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் பகிர்ந்து கொள்ளலாம். வெஸ்ட் ஆஃப் பிரிட்டானி அங்கிருந்து ஒரு 400 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் அந்த கப்பல் வந்து தடுத்து நிறுத்தப்பட்ட போது அதில் வந்து ஒரு போலியான ஒரு கொடியொன்றுதான் பறக்க விடப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் கூட பிரான்சின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அட்லாண்டிக் பெருங்கடலில் அது தடுத்து நிறுத்தப்பட்டு அதில் படையினர் ஏறியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான கப்பல்கள் சர்வதேச தடைகளை மீறுவதும் கடல் சட்டத்தை மீறுவதும் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு நிதியளிப்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று சொல்லி இமானுவல் மேக்ரான் எக்ஸ் தளத்தில் எழுதியிருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் யுகேயின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பிரிட்டிஷ் ஹெலிகாப்டரும் கூட இந்த ஆபரேஷனில் தனது ஆதரவை வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட யுகேயின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் தெரிவித்திருப்பதை இங்கு பார்க்க முடிகின்றது. இதே நேரம் இந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டமை தொடர்பாக ரஷ்யா என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், இது வந்து சட்டவிரோதமான செயல், இந்த சட்டவிரோத பறிமுதல் சர்வதேச கடல் கொள்ளைக்கு நிகரானது என்று சொல்லித்தான் ரஷ்யா தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ரஷ்யாவின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் சொல்லியிருக்கின்றார், ரஷ்யா வந்து தனது சரக்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாகவே ரஷ்யா இந்த மாதிரியான ஷடோ ஃபீட்டை வந்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. என்ன காரணம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். 2022 யுக்ரைன் மீதான அந்த முழுமையான ஆக்கிரமிப்பு போரை ரஷ்யா ஆரம்பித்ததில் இருந்து பல நாடுகள் வந்து ரஷ்ய எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து கொண்டு செல்லப்படுகின்றமை தொடர்பான தடைகளை அறிவித்திருக்கின்றது. இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த தடைகளை மீறி தங்களது அந்த பொருட்களையும் முக்கியமாக அந்த ஆயிலையும் எடுத்து செல்வதற்கான அந்த டேங்கர்ஸைத்தான் ரஷ்யா சட்டவிரோதமாக மறைமுகமாக இயங்கி வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சர்வதேச தடைகளை தவிர்ப்பதற்குத்தான் தெளிவில்லாத யார் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெளிவாக வெளியிடாமல் ஒரு உரிமை சாராத வகையில் தானாம் அந்த கப்பல்களை ரஷ்யா தொடர்ந்து இயக்கி வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இது எனவே இந்த நிலையில்தான் இப்போது அந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. 2025 செப்டம்பர் மாதம் தொடக்கம் பிரான்ஸ் தடுத்து நிறுத்தக்கூடிய 4வது இதே மாதிரியான ஒரு கப்பல் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் நிழல் கடற்படையின் 4வது கப்பலை 2025 செப்டம்பரில் இருந்து பிரான்ஸ் இப்போது மீண்டும் கைப்பற்றியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை தொடர்பாக இமானுவல் மேக்ரோன் கூறியிருக்கின்ற தகவல்களை பார்த்தால், சர்வதேச கடல் பகுதியில்தான் இந்த நடவடிக்கை நடந்திருக்கின்றது. இதற்கு பிரான்ஸ் உட்பட நட்பு நாடுகள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றன. நாங்கள் வந்து முழுமையாகவே இந்த கடல் சட்டத்தை பின்பற்றித்தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் இமானுவல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் யுகேயின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் கூட அது தொடர்பாக பேசியிருக்கின்றது. பிரெஞ்சு நடவடிக்கைக்கு ஆதரவாக கண்காணிப்பு மற்றும் தடமறிதல் பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங் இதை வந்து தாங்கள் செய்திருப்பதாகத்தான் யுகேயின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் கூட்டாளிகளுடன் இணைந்து விளாடிமிர் புடின் அவர்களது யுக்ரைன் மீதான சட்டவிரோத படையெடுப்புக்கு எரிபொருளாக விளங்கும் இந்த நிதியை துண்டிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிழல் கடற்படைக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்தி வருகின்றோம் என்பதையும் கூட யுகேயும் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஆனாலும் கூட யுகே அதன் கடற்பரப்புக்குள் ஒரு 200 ரஷ்யன் ஷடோ ஃபீட் வேசல்ஸ் வந்து நுழைந்திருக்கின்றமை தொடர்பான
தகவல்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றில் ஒரு சில கப்பல்கள் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு பிரான்ஸ் கைப்பற்றியிருக்கக்கூடிய கப்பல்கள் அபராதம் செலுத்தியதை தொடர்ந்து அவை தொடர்ந்து பயணிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முறை இந்த கப்பல் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாமல் தடுத்து நிறுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் பிரான்ஸ் தெரிவித்திருப்பதை இங்கு குறிக்கொள்ளலாம். 10:20 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கும் மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

என்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:33 ஆகி இருக்கின்றது. இந்த வழியில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை என்றுதான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆண்களை விட பெண்கள் சற்று அதிகமான காலம் வந்து வாழ்கின்றார்கள். இதற்கான காரணமாக எங்களது உடலில் சுரக்கக்கூடிய அந்த ஹோமோன் இருக்கலாமோ என்பது தொடர்பாகவும் கூட இங்கு ஆராயப்படுகின்றது. பெண்களின் ஆயுள் ஆண்களை விட சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. இதற்கான வாய்ப்புகளைத்தான் இங்கு ஆராய்ந்திருக்கின்றார்கள். உலகளாவிய ரீதியிலே நாங்கள் இந்த தரவுகளை எடுத்துக்கொண்டால் சராசரியாக பெண்கள் வந்து ஆண்களை விட கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் அதிகமாக வாழக்கூடிய தன்மையை வந்து இயற்கையாக பெற்றிருக்கின்றார்களாம். பெண்களின் இந்த நீண்ட ஆயுளுக்குரிய துல்லியமான காரணங்கள் சரியாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னாலும் அதுக்கான காரணங்கள் இங்கு ஆராயப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலுமே ஆண்களை விட பெண்கள் சற்று நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் என்பது தொடர்பான ஆய்வுகள் பல உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இது நாட்டிற்கு நாடு பெரிய அளவிலே வேறுபடுகின்றது என்று சொன்னாலும் பெரும்பாலான இடங்களில் இதே நிலைமைதானாம் காணப்படுகின்றது. உதாரணமாக ரஷ்யா, யுக்ரைன் மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் ஆண்களை விட பெண்கள் வந்து மிக அதிகமான ஆண்டு காலம் வாழ்கின்றார்களாம். ஏனைய இடங்களிலும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் கூட அவர்கள் ஆண்களை விட வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றார்களாம். அதே நேரம் நைஜீரியா போன்ற இடங்களில் இந்த ஒரு இடைவெளி வந்து குறைவாகவே இருக்கின்றது என்பதையும் கூட அவர் வேர்ல்ட் இன் டேடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வு வந்து சுட்டிக்காட்டியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த வேறுபாடுகளில் சிலவற்றுக்கு சமூக மற்றும் நடத்தை வேறுபாடுகள் காரணமாக இருக்கலாம் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யா, யுக்ரைன் போன்ற நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் அதில் குறிப்பாக இந்த ரஷ்யாவை பொறுத்தளவில் அங்கு வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இது வந்து பலரிடையே அதுவும் குறிப்பாக இந்த ஆண்களிடையே காணப்படக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கின்றது. ஆண்கள் வந்து மிக அதிகமாகவே இந்த புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்றவற்றில் ஈடுபடுகின்றார்கள். எனவே அவர்களது ஆயுள் வந்து பெண்களிலும் பார்க்க கணிசமான அளவுக்கு குறைவாகவே காணப்படுகின்றது என்பது தொடர்பான அந்த காரணமும் இங்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களது வாழ்க்கையை முடக்கும் வெவ்வேறு நடத்தைகளிலும் கூட ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் குறிப்பாக இன்னொரு விடயத்தை இங்கு இந்த கட்டுரை தான் சொல்லுகின்றது. அவர்களின் உணவு பழக்கங்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமற்றவையாக இருப்பதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. தங்களது உணவு தொடர்பான கவனம் பெரும்பாலான ஆண்களிடையே இல்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் சரியாக டாக்டர்ஸை சென்று பார்த்து அந்த இயர்லி செக்அப் போன்றவற்றையும் கூட அவர்கள் செய்வது குறைவாகவே இருக்கின்றது பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் திருமணமான ஆண்கள் தொடர்பான அந்த கவனத்தை வந்து அவர்களது வாழ்க்கை துணை வந்து பெரும்பாலும் எடுக்கின்றார்களாம். பெண்கள் வந்து அவர்களை கொஞ்சம் கவனிக்கின்றார்கள். எனவே அது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை வழங்குகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் விட இன்னமொரு காரணம் என்று சொல்லி பார்த்தால் பல சமூகங்களில் வந்து ஆண்கள் தான் சற்று அதிகமான ஆபத்தான வேலைகளை செய்வதற்கும் கூட முயல்கின்றார்கள். அதே நேரம் இந்த அவர்களிடையே காணப்படக்கூடிய அந்த மஸ்குலினிட்டி அந்த ஆண்மை வந்து அதிக ஆபத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்பது தொடர்பான காரணங்களும் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இதற்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கின்றார்கள் சொல்லி பார்த்தால் இங்கிலாந்திலே வந்து 1960-70 காலப்பகுதியில் வந்து புகைப்பிடித்தல் அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் மிக அதிகமாகவே முன்னெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஆண்டுகளில் ஆண்களின் அகால மரணங்கள் கணிசமான அளவுக்கு குறைந்திருந்ததாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான அந்த ஆயுள் இடைவெளியும் கூட வியக்கத்தக்க முறையில் குறைந்திருந்தது அவதானிக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பழக்க வழக்கங்கள் இங்கு ஒரு முக்கியமான காரணியாகத்தான் அமைகின்றது என்று சொன்னாலும் ஒரு பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸும் கூட இந்த ஆண் பெண் ஜெண்டர்ஸ் இடையே காணப்படுகின்றமை தொடர்பாகத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். பெண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த பாலியல் ஹோமோன் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஈஸ்ட்ரஜன். இது வந்து பெண்களுக்கு பெரும் பாதுகாப்பை வழங்குகின்றது என்பது தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நிரூபிக்கின்றன. கொலஸ்ட்ரால் அதனை கட்டுப்படுத்துவதிலும் கூட ஈஸ்ட்ரஜன் வந்து பெரும் பங்கை வகிக்கின்றதாம். எங்களது இம்யூன் சிஸ்டம் அதனையும் கூட சீர்படுத்துகின்றதாம். இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் போன்றவை வராமல் தடுப்பதற்கும் அல்லது எங்களது அந்த பிரெயின் போன் தொடர்பான ஆரோக்கியத்தை பாதுகாப்பது வரை இந்த ஹோமோனின் பங்கு என்பது பெண்களிடையே மிக மிக
முதன்மையானதாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு எங்களது செல்ஸுக்குள்ளே உருவாகி நாங்கள் அதிக வயதாகின்ற தன்மையை பெறுவதற்கு காரணமாக அமையக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதை வந்து இந்த ஹார்மோன் வந்து எதிர்க்கின்றதாம். இதன் காரணமாகவும் கூட பெண்களுக்கான அந்த ஆயுள் சற்று அதிகரிக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மெனோபாஸ் காலத்தில் ஈஸ்ட்ரஜன் சுரப்பது குறைவாக இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு சற்று குறைகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்றவை வரக்கூடிய ஆபத்தையும் கூட அவர்கள் சந்திக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளின் போது பெண்களுக்கு வந்து ஹோமோன் மாற்று சிகிச்சை அளிக்கப்படுகின்ற போது அவர்களது ஆரோக்கியம் மீண்டும் திரும்புகின்றது. எனவே இதன் காரணமாக அவர்களது அந்த ஆயுளில் அந்த ஹோமோன் வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆண்கள் என்று சொல்லி பார்த்தால் அவர்களது உடலில் இருக்கக்கூடிய அந்த பாலியல் ஹோமோன் வந்து டெஸ்டோஸ்டிரோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹோமோன் இது வந்து சற்று அதிக ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் நடத்தைகளுடன் தொடர்புடையதாகவும் கூட இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஆண்களது உடலுக்குள் சில தீங்கு விளைவிக்கக்கூடிய தன்மையையும் இந்த ஹோமோன் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டாலும் அது தொடர்பாக இன்னும் மிக தெளிவான தகவல்கள் பகிரப்படவில்லை என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அதில் கொரியா போன்ற இடங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில ஆய்வுகளின் மூலமாக இந்த டெஸ்டோஸ்டிரோன் அந்த ஹோமோன் சுரப்பது குறைவாக இருக்கக்கூடிய அல்லது அந்த ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில ஆண்கள் வந்து தங்களது நண்பர்களை விட ஒரு 14 to 19 years நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் பல இடங்களில் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்து இது ஒரு முக்கியமான காரணம் என்பது தொடர்பாக நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இதே நேரம் மனிதர்களையும் தாண்டி ஐனிய உயிரினங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆண் இனங்கள் வந்து எப்படி வாழ்கின்றன என்பது தொடர்பாக அவதானிக்கப்பட்டதில் நீண்ட காலமாக அதிக காலம் வாழக்கூடிய பெண்களை கொண்ட ஒரே இனம் மனிதர்கள் மட்டுமல்ல என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சிங்கங்கள், செம்மறியாடுகள் முதல் இந்த திமிங்கிலங்கள், எலிகள் வரை பல பாலூட்டிகளிலும் கூட இந்த மாதிரியான ஒரு நடைமுறைதானாம் காணப்படுகின்றது. ஆனால் பறவைகளில் மட்டும் இது நேர்மாறாக இருக்கின்றதாம். அங்கு வந்து ஆண் பறவைகள் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையை கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் அவற்றின் அந்த குரோமோசோம்ஸிலே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடாக இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் அந்த விபரங்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. ஆனால் பறவைகள் தவிர்ந்த ஏனைய பெரும்பாலான விலங்குகள் என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தால் அவற்றில் ஆண்கள் தானாம், ஆண்களை விட பெண்கள் தானாம் அதிக காலம் வாழுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பெண்கள் அதிக காலம் வாழ்ந்தாலும் இது அவர்களுக்கான ஒரு மிக சிறப்பான நற்செய்தி அல்ல என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து அதிக வயதான காலம் வாழ்வதனால் அவர்களுக்கு வந்து உயிர் ஆபத்தில்லாத நோய்கள் வந்து அதிகம் அவர்களை பாதிக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேக் பெயின் அல்லது மனச்சோர்வு சார்ந்த கோளாறுகள், தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி போன்றவை இவை வந்து உயிராபத்தற்ற நோய்களாக கருதப்படுகின்றன. இந்த மாதிரியான நோய்களால் அவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் போன்றவை வரக்கூடிய ஆபத்தையும் கூட அவர்கள் சற்று அதிகமாகவே எதிர்கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட அந்த ஆண் பெண் வேறுபாடுகள், அந்த ஆயுள் வேறுபாடுகள் தொடர்பாக இந்த கட்டுரையில் பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:41 நிமிடம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
5: அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5795-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
8: என்றும் இசையுடன்
9: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
8: 102.7.

0: மழை இனிது,
1: மின்னல் இனிது,
0: இடி இனிது,
1: கடல் இனிது,
0: ஆண் நன்று,
1: பெண் இனிது,
0: நீ இனிது,
1: நான் நன்று, நாம் இனிது, காதல் காதல் காதல் இனிது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929
3: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 6479804779
4: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
5: கலர் ரிப்பன்,
4: சுரேஷ்,
5: சங்கீத மேகம்,
4: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
8: என்ன யோசினே?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
13: FM 102.7 East FM.ca

11:03 இஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையின் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற அழகான காலை பொழுதில் இஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 இஸ்டெஃப்எம் 102.7 இமெயில் முகவரி யூடியூப்பில் இஸ்டெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை பெரும்பாலும் இன்று போலதான் நாளைக்கும் நீடிக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதைத்தான் இப்போது தெரிவிக்கிறார்கள். இப்போதைய வெப்பநிலை 18 தான் நாங்கள் உணர்கின்றோம். மிக தெளிவாகவே வானம் இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்று முழுவதுமே இதே மாதிரியான நிறைந்த வெளிச்சத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 8:51 தான் இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனம் இருக்கும். எனவே அது வரைக்கும் வெளிச்சம் நிறைந்திருக்கும். 21 வெப்பநிலை உயர்ந்து 21 தான் நாங்கள் உணரப்போன்றோம். இரவு பொழுதில் 19°C இரவின் உடல்நிலையாகவும் இன்று உணரப்படும். தொடர்ந்து வருகின்ற நாட்களும் சூரிய வெளிச்சத்தை தான் எங்களுக்கு அதிகம் தர இருக்கின்றன. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் மிக வெளிச்சமான பகல் பொழுது எதிர்பார்க்கலாம். 22 வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். புதன்கிழமை சனியாகவே இருக்கும். முழுமையாகவே சூரிய வெளிச்சத்துக்குரிய ஒரு பகல் பொழுது எதிர்பார்க்கிறார்கள். 23 வெப்பநிலை உயர்ந்து 23 உணரப்படும். வியாழக்கிழமை 22-23 உணரப்படும். பிரதானமாகவையில் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இருக்க முகில் கூட்டங்களையும் காணலாம். வெள்ளி மாலை பொழுதில் மெல்லிய மழை தூரல், இரவு வரை 1-3 mm அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட கொஞ்சம் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. வருகின்ற வீக்கெண்டில் அது வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற அழகான மிதமான வெப்பநிலையை தரக்கூடிய பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஜூன் மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வேளையில் மெட்ரியாலஜிக்கல் சமரையும் கூட நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஜூன் 1ஆம் தேதி தொடக்கம் அது ஆரம்பித்து ஆகஸ்ட் நிறைவு வரை நீடிக்கின்றது. முழுமையாக 3 மாதங்களாக இருக்கும். காலநிலை வல்லுநர்களால் பெரிதும் தரவுகளை மதிப்பிடுவதற்கு இந்த மெட்ரியாலஜிக்கல் சமர் வந்து உதவுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. ஆனால் அஸ்ட்ரோனமிக்கல் சமர் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த சம சோல்ஸ்டிஸுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அந்த கோடை காலம் வந்து ஜூன் 21ஆம் தேதி வரப்போகின்றது இந்த மாதம்தான். எனவே இன்னும் ஒரு 3 காலத்துக்கு பிறகு நாங்கள் கோடை காலத்தை வரவேற்க இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதே வெப்பநிலை உயர்ந்திருக்கின்றது. நீண்ட பகல் பொழுதை நாங்கள் அனுபவிக்க தொடங்கியிருக்கிறோம். இந்த வேளையில் இரவு பொழுதிலும் கூட அழகான பல விடயங்களை நீங்கள் அவதானிக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இரவின் வானத்தை அழகாக்கும் பிரைட்டஸ்ட் பிளானட்ஸை வந்து நாங்கள் காண முடியும் என்பதை தெரிவிக்கின்றார்கள். அதிலும் 2 பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து மாலை பொழுதின் வானத்திலும் சரி, அல்லது வைகரை பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பான அந்த வானத்திலும் சரி, நீங்கள் பிரகாசமான ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை தவறவிட வேண்டாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த ஜூபிட்டர் அண்ட் வீனஸ், இந்த இரண்டுமே மிக பிரகாசமானவையாக தென்படுகின்ற நாட்களை இந்த ஜூன் மாதம் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த விவரங்கள் பகிரப்பட்டிருப்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வியாழனும் வெள்ளியும் அவற்றின் நெருங்கிய ஒரு இணைவையும் கூட பார்க்கலாம். அந்த ஒரு கன்ஜங்ஷன் என்று சொல்வார்கள், க்ளோஸ் கன்ஜங்ஷன். அதன் போது இரண்டையும் இரண்டுமே ஒன்றை ஒன்று நெருங்கி அதுக்கு பிறகு இரண்டையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த கன்ஜங்ஷன் தொடர்பான விவரங்களும் ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் தொடர்பாக பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இரவு பொழுது குறைந்து பகல் பொழுது நீட்சியை வந்து நாங்கள் தெளிவாகவே காணக்கூடிய வாய்ப்பை ஜூன் மாதம் எங்களுக்கு தரும் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மே மாதத்தின் நிறைவில் மே மாதத்தின் 2வது ப்ளூ மூனை நாங்கள் பார்த்திருந்தோம். அரிதான ஒரு ப்ளூ மூன், ஏபோஜி மைக்ரோ ப்ளூ மூனாக அது வந்திருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தின் ஆரம்ப வாரம் என்று சொன்னால் தேய்பிறை நிலவோடு தான் அந்த வானத்தை நாங்கள் ரசிக்கலாம். எனவே சற்று இருட்டாகவும் கூட இரவு வானம் மாற போகின்றது. இந்த ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் தான் அமாவாசை. எனவே அந்த இருட்டோடு சேர்த்து தான் நாங்கள் இந்த பிரைட்டான பிளானட்ஸை நாங்கள் தெளிவாக காண முடியும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்களையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு ஜூன் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வளர்ப்பிறை நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து ஜூன் மாதத்தின் 29-30 இந்த திகதிகளில்தான் ஜூனின் மொழி நிலவாக வரப்போகின்ற ஸ்ட்ராபெரி மூனை நாங்கள் ரசிக்க முடியும் என்பதையும் கூட இங்கு இப்போதைய தகவலாக பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே கண்டிப்பாக பல விடயங்கள் காத்திருக்கின்றன. அதிலும் ஆச்சரியமான அந்த பிளானட்ஸின் அந்த பிரகாசத்தை நாங்கள் ரசிக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சூரியன் மறைந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மாலை பொழுதிலும் ஜூபிட்டர், வீனஸ் மற்றும் மெர்க்யூரி இவற்றை தெளிவாக வெஸ்டர்ன் ஹாரிசோனில் நாங்கள்
பார்க்க முடியும் என்பதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கின்ற. வியாழன், வெள்ளி மற்றும் புதன் ஆகிய மூன்றும் மிக பிரகாசமாக சூரியன் சென்றதுக்கு பிறகு எங்களுக்கு காட்சி தரப்போகின்றன என்பது தொடர்பாகவும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஒவ்வொரு நாளின் அதிகாலை வேளையிலும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் இரண்டு பிளானட்ஸை நாங்கள் தெளிவாக காணலாமாம். சட்டர்ன் அண்ட் மாஸ் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். சனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பு ஈஸ்டர்ன் ஹாரிசோனில் எங்களுக்கு தெளிவாக தென்படக்கூடியவை என்பது தொடர்பாகவும் இங்கு இந்த விவரங்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்ல முடிகின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஜூபிட்டர் மற்றும் வீனஸ் இந்த இரண்டுமே ஜூன் 8 ஜூன் 9 ஆகிய நாட்களில் மிக அண்மித்த ஒரு நிலையிலும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கன்ஜங்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கும். மிக அண்மித்த புள்ளியில் அவை தென்படப் போகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு 3 வாரங்கள் கழித்து ஜூன் 21 தான் நாங்கள் உத்தியோகபூர்வமான கோடை காலத்தை சம சோல்ஸ்டிஸோடு வரவேற்க இருக்கின்றோம். அந்த நாள் தான் ஒரு வருடத்தில் சிங்கிள் லாங்கஸ்ட் டேயை வந்து கொண்டிருக்கும் இந்த சம சோல்ஸ்டிஸின் போது என்பதைத்தான் இங்கு தெரிவிக்க முடிகின்றது. அட்லாண்டிக் கனடா என்று சொல்லி பார்த்தால் ஜூன் 21 தான் பெரும்பாலான இடங்களில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கின்ற நாளாக இருக்கும். ஆனால் வெவ்வேறு இடங்களின் அடிப்படையில் இன்னும் ஒரு நாளும் கூட அதிகமான நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கலாம் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக என்று சொன்னால் இந்த மான்ட்ரியல் போன்ற இடங்களில் ஜூன் 20 மற்றும் ஜூன் 21 ஆகிய இரண்டு நாட்களும் லாங்கஸ்ட் டேயை கொண்டவையாக இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். டோனோ வின்சர் மற்றும் சட்பரி போன்ற இடங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஜூன் 21 மட்டும்தான் மிக நீண்ட பகல் பொழுதை தரும். அதுக்கு பிறகும் கூட ஒரு சிறிய வித்தியாசம்தான் இருக்கும் என்று சொன்னாலும் சரியான அளவீடுகளை பொறுத்தளவில் ஜூன் 21 அது இருக்குமா. ஆனால் ஒன்டாரியோவின் வெவ்வேறு இடங்கள் ஒட்டாவா, பீதர்போரோ, ஹாமில்டன், கிச்சனர், லண்டன், நோர்த்பே போன்ற இடங்களை பார்த்தால் ஜூன் 20 மற்றும் 21 ஆகிய இரண்டு நாட்களுமே மிக நீண்ட பகல் பொழுதை தரக்கூடிய நாட்களாக இருக்கப் போகின்றன என்பது தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த முறை வரப்போகின்ற அந்த சம்மர் சால்ஸ்டிஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அது வந்து இந்த யூடிசி என்று சொல்லப்படுகின்ற யூனிவர்சல் டைம் ஜோனின் அடிப்படையில் 8:25 சொல்லப்பட்டிருக்கின்றது ஜூன் 21. எனவே இதுதான் இந்த நோதர்ன் ஹெமிஸ்பியரில் எங்களது வானத்தின் அதி உச்சமான புள்ளியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் அந்த சம்மர் சோல்ஸ்டிஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு வானியல் நிகழ்வு. அதுக்கு பிறகுதான் 2026 அஸ்ட்ரோனமிக்கல் சமர் வந்து ஆரம்பிக்கின்றது. ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய நாங்கள் என்று சொல்லி பார்த்தால் அந்த சூரியன் அந்த மிக உச்ச புள்ளியில் அது இருக்கக்கூடிய அந்த கணத்தை நாங்கள் காண முடியாது. ஏனென்றால் அது சூரிய உதயத்திற்கு முன்பான ஒரு பொழுதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 4:25 கனேடியன் நேரப்படி சொல்லப்படுகின்றது அந்த சரியான உச்சப்புள்ளியை அது அடையக்கூடிய அந்த நேரம். ஆனாலும் அதுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த நாள் சமரின் முதல் நாள் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தும் நீண்ட பகல் பொழுதை நாங்கள் அன்றுதான் அனுபவிக்கப் போகின்றோம் என்பதையும் இந்த ஜூன் மாதத்தில் வரப்போகின்ற மிக முக்கியமான வானியல் நிகழ்வு தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். 11:11 நிமிடம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: அவ்வளவு சந்தோஷம்.
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
2: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க்வெட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
12: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
13: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
12: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
13: அழகோ அழகு 647-787-3784.
14: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஹலோ இந்தியா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 11:25 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் முக்கியமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதுவும் ஒரு ஆய்வு முடிவுதான், ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் தேவைப்படுகின்ற ஒரு ஆய்வு முடிவாக இருக்கும். சமரை நாங்கள் வரவேற்க இருக்கின்றோம். இன்றைக்கு மீட்டியோலஜிக்கல் சமர் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் வெளியில் செலவிடக்கூடிய அந்த நேரம் வந்து மிக மிக உயர்வாக இருக்கும். இனி பெரும்பாலும் வெப்பநிலை உயர்ந்திருக்கின்ற இந்த காலத்தில் காலையிலோ மாலையிலோ அல்லது சூரியன் உச்சமாக இருக்கின்ற அந்த வேளையிலோ அதிக நேரம் வெளியிலே செலவிடுவோம். அது எங்களுக்கு மிக நல்ல மாற்றங்களை எங்களது உடலியல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி தருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சாதாரணமாக கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு பார்க்கிலோ அல்லது இயற்கை நிறைந்திருக்கின்ற பகுதியிலோ கொஞ்சம் உலவி விட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு அமைதி மனதுக்குள் ஏற்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொண்டால் அது ஒரு கற்பனை அல்ல, ஒரு இமேஜினேஷன் இல்லை, அது எங்களது பயாலஜி என்பதைத்தான் இங்கு இந்த ஆய்வு சுட்டி காட்டி இருக்கின்றது. வெளிப்புற சுற்றுச்சூழலில் இருப்பது எங்களுக்கு எங்களது உடலில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம் தொடர்பான அந்த ஹோமோன்ஸை குறைப்பது தொடக்கம், எங்களது பிளட் ப்ரெஷரை குறைப்பது தொடக்கம் எங்களது ஆரோக்கியத்தில் மிக நல்ல மாற்றத்தை தரும் என்பது தொடர்பாக மீண்டும் ஒரு ஆய்வின் மூலமாக நிரூபித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஆய்வுகள் நிறையவே செய்யப்படுகின்றன. அதில் தான் இன்னும் ஒரு ஆய்வும் கூட அதே ஒரு பதிலைத்தான் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. இதற்காக நாங்கள் மணிக்கணக்கிலே வெளியிலே செல்ல வேண்டும் அல்லது எங்காவது ஹைக்கிங் போன்றவை செல்ல வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நினைக்க தேவையில்லை. வெறும் ஒரு ஜஸ்ட் 20 minutes நாங்கள் ஒரு லஞ்ச் பிரேக்கின் போது கூட வெளியிலே இயற்கை நிறைந்திருக்கின்ற ஒரு பார்க்கில் நடக்கின்ற போதோ அல்லது அங்கிருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு கீழே போடப்பட்டிருக்கின்ற அந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்து அங்கிருக்கக்கூடிய அந்த இயற்கையை ரசிக்கின்ற போதோ எங்களை அறியாமலே எங்களது உடலிலும் எங்களது மைண்டிலும் அந்த மாற்றத்தை நாங்கள் பெற தொடங்குவோம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். பல நன்மைகள் இருப்பது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழலில் பசுமையான மரங்களை காணும் போதோ அல்லது சாதாரணமாக ஒரு பைன் ட்ரீ அதன் வாசனையை நுகரும் போதோ மரங்களின் இலைகளில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய சலசலப்பை நாங்கள் உணர்கின்ற போதோ அல்லது அந்த சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அந்த பறவைகளின் கீச்சொலியை கேட்கின்ற போதோ எங்களது ஆள் மனதின் செயல்முறைகளை கட்டுப்படுத்தும் நரம்புகளின் வலையமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் இருக்கின்றதாம், ஒரு நெட்ஒர்க் ஆஃப் நர்வ்ஸ் கண்ட்ரோலிங் அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அறியாமலேயே எங்களது உடலின் பல விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்னிச்சையான நரம்பு மண்டலம் அது வந்து உடனடியாகவே அந்த சுற்றுச்சூழலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து சாதாரணமாக ஒரு லோக்கல் பார்க் ஒன்றுக்கு நாங்கள் போகின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களது உடலில் வந்து நிறைய மாற்றங்கள், அதுவும் நல்ல மாற்றங்களாக இருக்குமாம். பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எங்களது அந்த ஹார்ட் ரேட் அதன் வேறுபாட்டையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எங்களது ஹார்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக பதற்றம் இல்லாமல் பீட் பண்ணுவதையும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இவை எல்லாமே எங்களது ஃபிசியோலஜிக்கல் காமிங்குக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்குகின்றன என்பதைத்தான் ஒரு ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். யூகேயில் வந்து ஒரு 20,000 பீப்புளை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஸ்டடி ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் குறைந்தது ஒரு வார காலத்தில் ஒவ்வொரு வாரமுமே 120 நிமிடங்கள் வெளிப்புற சுற்றுச்சூழலில் கழித்த நிலையில் அவர்களது ஆரோக்கியத்தில் நிறைய மேம்பாடு ஏற்பட்டிருக்கின்றமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஹைய சைக்கலஜிக்கல் வெல்பீயிங் உடையவர்களாகவும் கூட அவர்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே உளவியல் ரீதியாகவும் கூட அது எங்களுக்கு பெரிய நன்மையை செய்யும் என்பதையும் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சில இடங்களில் வந்து சாதாரணமாக ஒரு சில தெரப்பீஸும் கூட இயற்கையுடன் தொடர்புடையதாக தொடர்ந்து பரிந்துரை செய்யப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து அந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தெரப்பியாக இருக்கலாம். எங்களது மன சந்தோஷம் அல்லது ஆரோக்கியம் இவற்றையும் கூட அது அதிகரிக்கும் என்பதைத்தான் இங்கு நாங்கள் சொல்ல முடிகின்றது. எங்களது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹோமோனல் சிஸ்டம் இது வந்து மிகப்பெரிய அளவில் மாறுபாட்டை காட்டுமாம். இதெல்லாம் நாங்கள் தெரிந்து செய்ய முடியாத ஒன்று, எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. ஆனால் இயற்கையாக நாங்கள் அந்த சூழலில் செலவிடுகின்ற போது எங்களது ஹோமோனல் சிஸ்டம் வந்து நிறைய மாற்றத்தை சந்திக்கின்றதா. மன அழுத்தம் அல்லது பதற்றத்தை தூண்டக்கூடிய ஒரு சில
ஹோமோன்களாக சொல்லப்படக்கூடிய அந்த கோர்டிசோல், அட்ரினலின் போன்றவற்றின் அளவு எங்களது உடலில் குறைகின்றது. எனவே ஒரு ரிலாக்ஸேஷனை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பதற்றம் இல்லாத ஒரு அமைதியான மனநிலையை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்போம். ஜப்பானில் வந்து ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாம். 3 நாட்கள் தொடர்ச்சியாகவே ஒரு அறைக்குள் ஹினோக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜப்பானீஸ் சைப்ரஸ் ஓயில், அதன் அந்த ஒரு வாசனையை நுகர்ந்தவர்களுக்கு இந்த அட்ரினலின் ஹோமோன் அதில் வந்து மிக பெரிய சரிவு இருப்பது அவதானிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களது உடலில் இயற்கையான அந்த கில்லர் செல்ஸின் அளவு வந்து அதிகரித்திருக்கின்றமையும் கூட அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சைப்ரஸ் என சொல்லி பார்த்தால் அது வந்து இயற்கையிலே ஒரு தாவரம். அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான நறுமணத்தை கொண்டிருக்கின்ற அந்த ஓயிலைத்தானம் அவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து சுவாசித்திருந்தார்கள். அவர்களது உடலில் இருக்கின்ற அந்த பிளட்டில் அதிகரித்திருந்த அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் சொல்லி பார்த்தால் இவை வந்து எங்களது உடலில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் போன்றவற்றை அழிக்கக்கூடியவையாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு செயற்பாட்டை அவர்கள் நிறுத்தியதுக்கு பிறகு கூட, அந்த நறுமணத்தை அவர்கள் இன்ஹேல் பண்ணுவது நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு கூட, ஒரு 2 வார காலத்திற்கு அந்த ஒரு மாற்றம் அவர்களது உடலில் நீடித்திருந்ததையும் இந்த ஆய்வு சுட்டி காட்டி இருக்கின்றது. எனவே இயற்கையின் நறுமணம் என்பது மிக நல்ல மாற்றத்தை எங்களது உடலில் செய்யக்கூடியது என்பதைத்தான் இங்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாற்றமாக அது இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஸ்மெல்லிங் நேச்சர், இதன் மூலமாக மரங்களுக்கான தனித்துவமான நறுமணம் இருக்கின்றது. அதே நேரம் மண்ணிலும் கூட நிறைய ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் வெளியிடக்கூடிய நல்ல நறுமணம் வெளிவருகின்ற போது, அதை நாங்கள் சுவாசிக்கின்ற போது அந்த மொலிக்யூல்ஸ் வந்து எங்களது பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே செல்லுமாம். இதன் காரணமாகத்தான் நிறைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமாகத்தான் இந்த பைன் ஃபாரஸ்டின் ஊடாக நாங்கள் நடக்கின்ற போது அந்த பைனிலிருந்து வரக்கூடிய, அந்த பைன் ட்ரீயிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை நாங்கள் சுவாசிப்போம். அது வெறும் ஒரு 90 செகண்ட்ஸில் எங்களது மைண்டை காம் பண்ணக்கூடியதாக இருக்குமாம். அங்கிருந்து வெளிவந்த பிறகும் ஒரு 10 நிமிடங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் எங்களது உடலில் நீடிக்கும் என்பது தொடர்பாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். எனவே எங்களது மைண்ட் வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டு நாங்கள் சற்று பதற்றத்திலிருந்து மீளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு காமிங் எஃபெக்டை நாங்கள் பெற முடியும் என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மரங்களிலிருந்து இயற்கையாக வரக்கூடிய அந்த நறுமணத்தை சுவாசிப்பதன் மூலமாக. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள், எங்களது கட் பாக்டீரியா, அந்த மைக்ரோப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல நல்ல பாக்டீரியாஸ் வந்து எங்களது குடல் பகுதியில் இருக்கின்றது. அவற்றின் அளவையும் கூட நாங்கள் அதிகரிக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இயற்கையாக அந்த மண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை சுவாசிக்கின்ற போது எங்களது மைக்ரோபயோம், அதன் ஆரோக்கியம் அதிகரிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களது மனதை அது அமைதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண்ணிலும் தாவரங்களிலும் கூட நல்ல பாக்டீரியாக்கள் நிறைந்துள்ளதன் காரணமாக எங்களது உடலில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான நுண்ணுயிர் தொகுதியும் கூட மேம்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் இலவசமாக இந்த இயற்கையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற போது அதையே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. சற்று நேரம் ஒதுக்கி நாங்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை செய்தல் என்பது எங்களுக்கு பெரிய நன்மையை தரும் என்பதைத்தான் இங்கு கூறலாம். அதே நேரம் சாதாரணமாக நாங்கள் இயற்கையை நினைக்கின்ற போது கூட அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குமாம். வெளிப்புறங்களில் அதிகம் செலவிட முடியாதவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், மிக மிக சாதாரணமாக எங்களது லேப்டாப் ஸ்கிரீனிலே நாங்கள் இயற்கை தொடர்பான காட்சிகளை ரசிக்கின்ற போதும் கூட ஒரு சிறிய மாற்றத்தை எங்களது மூளை பெற்றுக்கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். எனவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இயற்கையோடு நீங்கள் நேரம் செலவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. 11:34 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.ca.

11:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஜூன் 1 பல விடயங்கள் ஆரம்பிக்கின்றன. மீட்டியோலஜிக்கல் சம்மர் என்று தொடங்குகின்றது. அதே நேரம் ஹரிக்கேன் சீசன், அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனும் கூட இன்றைய நாளில் ஆரம்பிக்கின்றது. ஜூன் 1 தொடக்கம் நவம்பர் 30 வரை நீடிக்கக்கூடிய 6 காலம் அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனாக இருக்கும் ஒவ்வொரு வருடமும். அதில் மிக அதிகமான ஆக்டிவ் மந்த்ஸாக ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் இருக்கும். அதே நேரம் 2 பெரும்பாலும் உச்சம் பெறக்கூடிய நிலைமையும் கூட அவதானிக்கப்படுகின்றதாம். இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனில் செப்டம்பர் மற்றும் மிட் அக்டோபர் போன்றவை அதிக இந்த ஸ்டோம் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய உச்ச காலப்பகுதியாக இருக்கலாம். அதுக்கு பிறகு விரைவாகவே அந்த தன்மைகள் வந்து வீழ்ச்சியடையும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த முறை பொதுவான எதிர்வு கூறுகள் என்று சொல்லி பார்த்தால், 2026 அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் வந்து பிலோ அவரேஜ் சீசனாக இருக்கும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், எல்நினோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெதர் ஃபினோமினன் உருவாகி வருவதன் காரணமாக இந்த சம்மர் மற்றும் ஃபால் சீசன் போன்றவற்றில் தான் அந்த எல்நினோ வந்து பலம் பெறுகின்றது. எல்நினோ உருவாகுகின்ற போது பெரும்பாலும் இந்த அட்லாண்டிக் கடலில் ஒரு பகுதிகளில் கடுமையான காற்று இருக்குமாம். எனவே இந்த நிலையில் இந்த ட்ராபிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டோம் ஒன்றை உருவாக்குவது, அந்த காற்று வந்து பெருமளவிலே இடமளிக்க போவதில்லை. அது வந்து காற்று தொடர்ந்து வீசுவதன் காரணமாக அந்த ஹரிக்கேன் மாதிரியான அந்த ஒரு புயல் உருவாக்கம் அந்த பகுதியில் கொஞ்சம் அடித்து செல்லப்படுமாம் காற்றின் விளைவாக. இதன் காரணமாக வழக்கத்திலும் பார்க்க சற்று குறைவான பாதிப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பிலோ அவரேஜ் சீசனாகத்தான் இந்த முறை இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் ஒரு சில ஆய்வுகள் செய்யப்பட்ட நிலையில் NOAA போன்றவை சற்று கொஞ்சம் குறைந்தளவு வேறுபாட்டில்தான் அந்த முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றன. 8-14 பேரிடப்பட்ட ஸ்டோம்ஸ் இருக்கலாமா, 3-6 வரையிலான ஹரிக்கேன்ஸும் கூட இருக்கும் என்பதை NOAA தெரிவித்திருக்கின்றது. 1-3 மேஜர் ஹரிக்கேன்ஸும் கூட, அதாவது கேட்டகரி 3 அல்லது அதிலும் பார்க்க அதிக பலமிக்க சூறாவளிகளும் கூட இருக்கலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவரேஜாக ஹரிக்கேன் சீசன் சொல்லி பார்த்தால் 14 நேம் ஸ்டோம்ஸ் இருக்கும், 7 ஹரிக்கேன்ஸ் இருக்கும், 3 மேஜர் ஹரிக்கேன்ஸ் இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் பார்க்க சற்று குறைவான ஒரு பாதிப்போடு தான் இந்த முறை இந்த ஹரிக்கேன் சீசன் இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லலாம். அதே நேரம் ஜூன் வந்துவிட்டது, நாங்கள் பெரிய அளவிலே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஃபிஃபா வேர்ல்ட் கப்பும் கூட தொடங்கப் போகின்றது. நாட்கள் எண்ணக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். முக்கியமாக இந்த முறை எங்களது நாட்டிலும் கூட கேம்ஸ் நடக்கப் போகின்றது. யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ மற்றும் கனடா 3 இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளையாட்டு நிகழ்வாக அது இருக்கப் போவது எல்லோருக்கும் தெரியும் என்பதைத்தான் சொல்லலாம். அதே நேரம் 3 இணைந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபீஃபா வேர்ல்ட் கப்பாகவும் கூட இது இருக்க போன்றது. அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான சாதனை என்று சொல்லலாம். 32 வளமையாக பங்கு பெற்றுகின்ற நிலையில் இந்த முறை முதல் தடவையாக 48 அந்த டீம்ஸ் எண்ணிக்கையும் கூட உயர்ந்திருக்கின்றது. 16 நகரங்களில் நடத்தப்பட இருக்கின்றதும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அமெரிக்காவில் 11 மெக்சிகோவில் 3 கனடாவில் 2 கூட அவை நடக்கப் போகின்றன. ஜூன் 11 ஆரம்பிக்கின்றது. ஜூலை 19 வரை நீடிக்கப் போகின்றது. 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப் என்பதையும் கூட சந்தோஷமாகவே சொல்லிக்கொள்ளலாம். எனவே ஜூன் 1 பல விடயங்கள் ஆரம்பிக்கின்றன. மகிழ்ச்சியான கொண்டாட்டமான ஒரு மாதமாக இந்த மாதத்தின் எல்லா நாட்களும் கூட உங்களுக்கு அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். சிறந்த ஒப்பநிலை உயர்வோடு இன்றைய நாளை அனுபவிக்கலாம். 21 வரை வெப்பநிலை உயர்ந்து 21 உணரப்படும். சூரிய ஒளிச்சல் நிறைந்திருக்கின்ற அழகான பகல் பொழுதையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எரிபொருள் விலை மாற்றம் இல்லாமல் தான் நாளைய நாளிலும் இன்றைய நாள் விலையில் தான் எரிபொருள் விலை நீடிக்கும் என்பதையும் கூட தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுவிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
1: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
2: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569, 647-962-1569.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
4: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கிங் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 1st June 2026 திங்கட்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு வளமை போன்று உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக. அதே போன்று தொடர்பு எல்லைக்கு அங்கால் இங்கால் எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதேவேளையில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, அப்படியே வந்து நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். என்ன வருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் 18 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகிறது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாள் தான். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இன்னமும் வெப்பநிலை உயர இருக்கின்றது. 24 அதிகூடிய வெப்பநிலை. வருகின்ற நாட்களிலும் 25 மேலான வெப்பநிலைகளைத்தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே போன்று நாங்கள்

எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறந்து 5 மாதங்கள் வெற்றிகரமாக நாங்கள் நிறைவு செய்து இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு புத்தம்புதிய மாதம் 6வது மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்ட் எஃப்எம்மோடு. 12:03.

12:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வேலையிலே பார்க்கலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் அந்தா இந்த ஆண்டு சொல்லி வருடக்கணக்காக சொல்லி இப்போது வந்து ஒரு சில நாட்கள் அப்படி என்ற நிலையில வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு 10 நாட்கள் இருக்கின்றது நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு. டொரண்டோவிலே மேட்ச் வந்து இன்னும் ஒரு 11 நாட்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஏனென்றால் June 12 ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கான தயார்படுத்தல் எல்லாம் ஜிஜி என்று சொல்லி நடைபெற்றிருக்கிறேன் சொல்லியும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையிலே அதற்கேற்ற வகையிலே பொது போக்குவரத்துக்கள்ல மாற்றம் இருக்கும். வீதிகளில் வந்து முடக்கங்கள் இருக்கலாம். ஏனென்றால் மக்கள் வந்து அதிகம் செறிவாக சென்று வருகின்ற பகுதிகளில் வாகன போக்குவரத்துகள் தடை செய்யப்படும். அதே போன்று பொது போக்குவரத்துகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லியெல்லாம் ஏற்கனவே சிட்டி சொல்லியிருக்கிறது. அதையும் இங்கே ஞாபகப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, சில ஒன்டாரியோக்குள்ளே சில எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து தங்களுடைய எம்ப்ளாயீஸை டொரண்டோவில் மேட்ச் நடைபெறும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வைத்துக் கொள்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த நடைமுறையும் வர இருக்கின்றது. 12:09 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நிறைய செய்தியெல்லாம் இருக்கு, அவற்றை நாங்கள் எடுத்து வரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macamenicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடா டென்டல் கேயா பிளானுக்கான அந்த ரினியூவல் இன்றைக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. என்னென்னு சொன்னால், நீங்கள் மீளவும் இந்த புதிதாக டென்டல் கேயாருக்கு விண்ணப்பிப்பது போன்று விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் இன்றைக்கு இதற்கான ரினியூவலை செய்து கொள்ள முடியும். ஆன்லைனில் செய்யலாம், அல்லது வந்து தொலைபேசி மூலம் அழைத்து கூட நீங்கள் செய்து கொள்ள முடியும். எலிஜிபிளானவர்களுக்கு அது தொடர்பான அந்த கடிதம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதில் உங்களுக்கான அந்த விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எந்தெந்த வழிகளில் வந்து இந்த ரினியூவலை இன்றைக்குள் செய்து கொள்ள வேண்டும். June 1 வரைக்கும் இருக்கின்றது. அதற்கு பின்னர் நீங்கள் இன்றைக்குள் செய்யாவிட்டால் நீங்கள் மீளவும் புதிதாக விண்ணப்பிப்பது போன்று ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்து நீங்கள் புதிதாக விண்ணப்பிப்பது போன்று விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அதுதான் வித்தியாசம், வேறொன்றுமே இல்லை. அதே போன்று நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு ஒன்டாரியோக்குள்ளே டொரண்டோவிலே இந்த கேம்ஸ் நடக்கும் போது குறிப்பாக கடுமையான இந்த வாகன நெரிசலை வந்து தவிர்ப்பதற்காக மேஜர் எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து அரசாங்கம் இந்த ஒர்க்கர்ஸுக்கு அவர்களுடைய சாய்ஸாக இருக்க போகிறது, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸை வந்து வழங்குவதற்கான ஒரு அதிகாரத்தை இப்போது வழங்கியிருக்கின்றது மாகாண அரசாங்கம். ஆகவே அதுவும் வந்து பலருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது இந்த வாகன நெரிசலை குறைப்பதுக்கு உதவும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இது வந்து பெரிய பெரிய எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடாவின் பணியாளர் காப்புறுதி திட்டமான இஐ நவீன தொழில் சந்தைக்கு பொருத்தமாக இல்லையென கனேடிய உணவு வங்கி தெரிவித்துள்ளது. நிலையான முழு நேர மற்றும் ஒரே நிறுவனத்தின் கீழான பணியாளர்களுக்கு இஐ பயனளிப்பதாகவும், ஆனால் தற்காலிக பகுதிநேர மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்புகளை நோக்கி கனேடிய தொழிற்சந்தை மாறி வருவதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். புதிய தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு 6 மாத கால அவகாசம் தருவதாக கூறிய திமுகவினரினால் வெறும் 6 நாட்கள் கூட பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என அவர் சாடியுள்ளார். அத்துடன் திமுக அதிமுகவை தவிர இன்னும் ஒருவர் வருவதை தடுப்பதற்காக அவ்விரு கட்சிகளும் இணைந்து ஆட்சியமைக்க மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். இலங்கையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பிக்கு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து வவுனியா மக்கள் இயக்கத்தினால் கவனயீர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பிக்குகளிற்கு தனி நீதிமன்றம் அமைக்கும் முயற்சி அவர்களை தப்ப வைக்கும் நோக்கத்தை கொண்டதா என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: Your favorite music.
1: On your favorite station. 102.7. It's East
2: FM. உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல், இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 6506 9550 4656089550 4656 5088 9550 4656 5088 9550
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
4: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 647638 4227.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7
7: East FM.ca.

12:44 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கெனடியன் ஃபுட் பேங்க் உணவு வங்கி இன்றைக்கு வந்து இஐ தொடர்பான ஒரு விடயத்தை வந்து தெரிவித்திருக்கின்றது. இந்த இஐ போதுமா போதாதா அல்லது வந்து யாருக்கெல்லாம் இது உதவுது அப்படி என்று சொல்லித்தான் இது தெரிவித்திருக்கிறது. அதாவது பொதுவாக இந்த இஐயை பார்க்கையில் இதுவரை இருக்கின்ற அந்த சிஸ்டத்தின்படி பார்க்கையில் முழு நேரமாக வேலை செய்கின்ற ஒருவருக்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படியாகக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய வேலை இழக்கப்படும் போது அவர்களுக்கு போதிய அளவிற்கு இந்த இஐ தொகை என்பது இந்த இடைவெளியை வந்து இன்னும் ஒரு வேலையை அவர்கள் எடுக்கின்ற காலம் வரையில் சமாளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது வாழ்க்கை செலவு ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு. அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால் இந்த வேலைகள் வந்து பொதுவாக ஒரு தற்காலிக வேலையாகவோ அல்லது பார்ட் டைம் வேலையாகத்தான் இருக்கின்றது, பகுதி நேர வேலையாக. இவர்களுக்கு இந்த இஐ சிஸ்டம் வந்து பொருத்தமானதாக இல்லை என்பதைத்தான் இந்த ஃபுட் பேங்க்ஸ் கனடா வந்து இப்போது தெரிவித்திருக்கின்றது. இப்போ ஏனென்று சொன்னால் இந்த இஐயை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சூரபிள் அவர்ஸை வந்து இவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இது வந்து ஃபுல் ஒரு பார்ட் டைம் வேலையில் பகுதி நேர வேலையிலையோ தற்காலிக வேலையிலையோ இது சாத்தியமான ஒன்றாக இருக்காது. அது மாத்திரமில்லை, ஃபுல் டைம்ண்டாக கூட சில வேலைகளில் அவர்களுடைய அந்த ஷிஃப்டை பொறுத்தெல்லாம் அது போதுமான அளவுக்கு இருக்காது. இப்படியான நிலையிலே அவர்கள் இஐ பெறுவது வந்து கொஞ்சம் கடினமான கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கும். இப்படியான நிலையில் அவர்கள் வறுமை கோட்டுக்குள் தள்ளப்படுவகின்ற நிலை தான் ஏற்படும். அதனால் இந்த சிஸ்டம் வந்து ஒரு இப்போது இருக்கக்கூடிய காலத்துக்கு வந்து பொருத்தமானதாக இல்லை அப்படி என்று சொல்லித்தான் ஃபுட் பேங்க்ஸ் கனடா தெரிவித்திருக்கின்றது. இஐ என்றதை பார்க்கையில் நாங்கள் ஒருவர் ஒரு வருடத்திற்கு அதாவது எவ்வளவு உழைக்கின்றாரோ அதனுடைய 55% இவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அதாவது இஐயாக வழங்கப்படும் என்பதும் தெரிந்த விஷயம். அதாவது சராசரியாக ஒருவருடைய வருடாந்தய வருமானம் என்பது 68,900 இருந்தால் அவர் இஐ மூலம் அதிகபட்சமாக வாரத்திற்கு $729 பெறக்கூடியதாக இருக்கும் என்பது இப்போது இருக்கின்ற நடைமுறையாக இருக்கின்றது. 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. தாயே
1: தாயே அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் முதலாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5755-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
2: Ajax Nissan and Infiniti il ipodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும்

0: 4616401.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 804-8074.
4: போட்ட புதுச்சேலை உடுத்தி
1: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
1: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழியிலேயே நாங்கள் வெளியே வெப்பநிலையையும் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சிறந்த காலநிலை கொண்ட நாட்கள் இப்போது எங்களை நோக்கி வந்திருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லலாம். 19 இருக்கின்றது பொது வெப்பநிலை, 20 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. 3 சூரிய வெளிச்சம். நாளைக்கும் 24 வரை வெப்பநிலை உயர்வு இருக்க போகிறது, வெளிச்சம் இருக்கும். அதே போன்று வியாழன் வரையில் இப்போதைக்கு வெளிச்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னர் வந்து மிளவும் மழைக்கான சாத்தியங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெப்பநிலை அதிகமாக 20 மேலாக, அதிலும் இந்த சனிக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 20 மேலான வெப்பநிலையை தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். istfm.ca மூலம் உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழூடாகவும், யூடியூபில் istfm 102.7 பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை நீங்கள் பார்த்து மகிழலாம். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது istfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சலும் இருக்கின்றது.

ஒரு மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா போஸ்ட் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 55,000 பேரை கொண்ட யூனியன், அவர்கள் வந்து இப்பொழுது நேற்று வரையில் இந்த வாக்களிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது இந்த ஒப்பந்தத்தை வந்து கனடா போஸ்டினால் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படி என்று சொல்லி இன்றைக்கு இந்த வாக்கெடுப்பு முடிவுகள் தெரிவிக்கப்படும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு ஒப்பந்தம் April 20 வெளியிடப்பட்டது. அது தொடர்பான அந்த வாக்களிப்புகள் ஆரம்பித்திருந்தன என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் 2 ஆண்டுகளில், முதல் ஆண்டில் வந்து 6.5% ஊதிய உயர்வு, அதே போன்று 2ஆம் ஆண்டிலே வந்து 3% ஊதிய உயர்வை உள்ளடக்கியதான 5 ஆண்டு ஒப்பந்தம் குறித்துத்தான் April 20 இவர்கள் வாக்களிக்க தொடங்கியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அது தொடர்பான முடிவு வெளியிடப்பட்டது அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த வேளையிலே பல உயிர்களை காக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு பரிசோதனை முடிவு ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு புதிய கேன்சர் இன்ஜெக்ஷன், இது வந்து புதிதாக இந்த கட்டிகள் உருவாவதை அல்லது இருக்கின்ற கட்டிகள் வந்து அதை வந்து குறைப்பது அப்படியான விடயங்களை செய்திருக்கின்றது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டிருக்கின்றதாம். இதுதான் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமான ஹீமோதெரபி ஆகட்டும், இம்யூனோதெரபி, இந்த ரெண்டுக்கும் வந்து பதிலளிக்காத நோயாளிகளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் மூலம் அந்த கட்டிகள் வந்து சுருங்கி இருந்தன, சிலருக்கு வந்து மறைந்து கூட இருந்தன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படியானவர்களுக்கு இது ஒரு மறுவாழ்வு கொடுக்கின்ற அல்லது வந்து அவர்களுடைய வாழ்நாடை நீடிக்கக்கூடியதான ஒரு சிகிச்சை முறையாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சியை வந்து ICR இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று இது தொடர்பான அறிக்கையை வந்து இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அந்த வருடாந்த கூட்டத்திலே வந்து சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்க மருத்துவ புற்றுநோயியல் சங்கத்தினுடைய அந்த கூட்டத்திலே. இதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஆரிகமி 4 ட்ரையல் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரிகமி 4 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆராய்ச்சி முடிவு தான் இதை கண்டறிந்திருக்கின்றது. இதிலே வந்து அமிவாண்டம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இன்ஜெக்ஷன் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் தான் ஒரு 102 நோயாளிகளிலே 43 பேருக்கு கட்டிகள், அவர்களுக்கு இருந்த கட்டிகள் வந்து சுருங்கி இருக்கின்றன. 15 பேர் கட்டிகள் வந்து முழுதாக மறைந்திருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் இந்த சிகிச்சை வந்து போது ஒரு நம்பிக்கை தருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த கழுத்து மற்றும் தலை போன்ற பகுதிகளில் பரவி இருக்கின்ற இந்த கேன்சர் கட்டிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி இந்த ஆராய்ச்சி முடிவு தெரிவித்திருக்கின்றது. HPV தொற்று இல்லாத தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் பரவுகின்ற இந்த புற்றுநோய்களை வந்து இந்த கட்டிகளை தான் அது குறைத்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு 3 வாரங்களுக்கு 1 தடவை கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 வாரங்களுக்குள் அது வந்து இந்த கட்டிகளினுடைய அளவை குறைத்திருப்பதும் அவதானிக்கப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். இதனுடைய பக்க விளைவு என்று சொல்லி பார்க்கையில் உண்மையில் இது ஒரு மிருதுவானது தான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மைல்ட் டு மொடரேட் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 10 இல் 1 பேர் தான் இந்த ஒரு கொஞ்சம் தனக்கு பக்க விளைவு இருக்கின்றது என்று சொல்லி இந்த சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்வதை நிறுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் அதே வேளையிலே இந்த சிகிச்சை பெற்ற ஒருவர் சொல்லியிருக்கின்றார், இவர் வந்து நாக்கிலே ஏற்பட்ட ஒரு கேன்சரோடு தான் போராடி வந்தேன் அப்படி என்று சொல்லியும், தனக்கு வந்து இந்த ஹீமோதெரபி அதே போன்று இந்த அதனுடைய அந்த எஃபெக்ட் வந்து மிகவும் கடினமாக இருந்தது. ஹீமோதெரபி எடுத்த போது அதற்கு பின்னர் எனக்கு வலி, வீக்கம் போன்ற எல்லாம் இருந்தன. ஆனால் இந்த ஊசி மருந்தை நான் பெற்றதன் பின்னர் எனக்கு வலி குறைந்தது, வீக்கமும் குறைந்திருக்கின்றது. ஹீமோதெரபி எடுத்த போது எனக்கு ஏற்பட்ட பக்க விளைவு போன்று எதுவும் இதன் போது ஏற்படவில்லை அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இவருக்கு இம்யூனோதெரபியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாவற்றையும் விட இந்த ஆரிகமி 4 வந்து தனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தந்தது அப்படி என்று சொல்லியும் இவர் தெரிவித்திருக்கின்றார்.
அதனால தான் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி இப்போது உணர்கின்றேன் இந்த நோயாளி வந்து தெரிவித்திருக்கின்றார். இவருக்கு வந்து நாக்கில் புற்றுநோய் வந்திருந்ததாம். சரி, இந்த நிலையில தான் இப்போது இது ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. பலரைக்கும் வந்து இது ஒரு, அதுவும் குறிப்பாக இந்த வழக்கமான ஹீமோதெரபி ஆகட்டும் இம்யூனோதெரபி, இந்த ரெண்டுக்கும் வந்து பலன் அளிக்காத, பலன் கிடைக்காதவர்களுக்கு இது இன்னும் ஒரு வாய்ப்பாக இப்போது பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த ஆரிகமி 4 என்று சொல்லப்படுகின்ற ஊசி மூலம் கொடுக்கின்ற, அதாவது அந்த மருந்து ஊசி சிகிச்சை வந்து ஒரு புதிய ட்ரீட்மெண்ட்டாக இது பார்க்கப்படுகின்றது இந்த கேன்சருக்கு. அது ஒரு நம்பிக்கை தருகின்ற விடயமாக அமைந்திருக்கின்றது. 1:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 2892729563.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஸ்காம்பரோவில் சரவண பவன், மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் June 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
9: இசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

1:24 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு புதிய அறிக்கை வந்து கெனடிய பல்கலைக்கழகங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையாகவும் இதை சொல்லலாம். உலகளாவிய ரீதியிலே இந்த பல்கலைக்கழகங்களின் நிலைகளை ரேங்க் பண்ணி வந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்கின்றது. இது வந்து சென்டர் ஃபார் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ், அதனால தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எங்களுடைய கெனடிய யூனிவர்சிட்டிஸை பொறுத்தளவிலே கொஞ்சம் வளமைக்கு மாறாக பெரிய ஒரு சரிவு அவதானிக்கப்பட்டிருக்கிறது. 38 கெனடிய யூனிவர்சிட்டிஸ் இதில் இருந்திருக்கின்றன. இதிலே ஒன்றை ஒன்றை தவிர ஏனைய 37 யூனிவர்சிட்டிஸும் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கின்றமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரே ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்ட யூனிவர்சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ தான் தொடர்ந்து கனடாவுக்குள்ளே இருக்கின்ற டாப் ரேங்க்டு யூனிவர்சிட்டியாக காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியிலே பார்க்கும்போது 23வது இடத்தை பிடித்திருக்கின்றது. கடந்த ஆண்டு போன்று இந்த ஆண்டும் அதே இடத்தில் இது மாத்திரம்தான் உறுதியாக இருந்திருக்கின்றது, 23வது இடத்திலே. ஏனைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கின்றன. குறிப்பாக வந்து மெக்கில் யூனிவர்சிட்டி 28வது இடத்திற்கு வந்து ஒரு படி பின்னால் போயிருக்கின்றதாம். அதேபோன்று யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா, இது 48லிருந்து 49வது இடத்திற்கு வந்திருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யூனிவர்சிட்டி ஆஃப் அல்பர்டாவை பொறுத்தளவிலே 82வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஆஃப் மொன்ட்ரியலை பார்த்தால் 126வது இடத்தையும் பிடித்திருக்கின்றது. வெஸ்டர் 187, மெக்மாஸ்டர் 190, யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கரி 203, யூனிவர்சிட்டி ஆஃப் வாடலூ 216, யூனிவர்சிட்டி ஆஃப் ஓடாவா 226ஆம் இடத்தையும் பிடித்திருக்கின்றன. என்ன காரணம் அப்படி என்று சொல்லி பார்க்கையில், இப்படி பின்தங்கியதற்கு நீண்ட காலமாக இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி, அதனுடைய குறைவு தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் கொண்டு வரலாம் இப்படியான நிலை நீடித்தால் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான விடயமாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகள் அல்லது ரீசோர்ஸை பெற்றுக்கொள்வதற்கு வந்து போதுமான அளவு நிதி வசதி இருக்க வேண்டும். இப்படியான நிலையிலே அவர்களுக்கு அந்த நிதி வந்து நீண்ட காலமாக ஒதுக்கப்படாமைதான் இதற்கான ஒரு பிரதான காரணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கெனடிய பல்கலைக்கழகங்களை பொறுத்தளவிலே அவை வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸை வந்து உயர்தர கல்வியை வந்து ஹை குவாலிட்டி எஜுகேஷனை வழங்குவதற்கு, அதே போன்று திறமையானவர்களை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்வதற்கு, மிகப்பெரிய அளவிலே அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் போதுமான நிதி வசதி இல்லாமல் போராடி வருகின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவிலே அது தங்களுடைய பல்கலைக்கழகங்களை தொடர்ந்து முன்னிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கல்வியிட தரம், வேலை வாய்ப்பு, ஆசிரியர்கள் சாதனை, ஆராய்ச்சி வெளியீடுன்னு சொல்லி பல விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த தரவரிசை மேற்கொள்ளப்பட்டிருந்ததும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தளவில் முன்னிலையில் வந்து ஹவார்ட் யூனிவர்சிட்டி 15வது இடத்தை பிடித்திருக்கின்றது. 15வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கின்றதாம் ஹவார்ட் யூனிவர்சிட்டி. 15 ஆண்டாக ஒரே இடத்தில் முதலாம் இடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக MIT இருக்கின்றது. அதற்கு பின்னர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் இருக்கின்றது. 1:28 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: குழப்பமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் ஒட்டுமொத்த சக்திவள உற்பத்தி கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 20,000 கிகா ஜூல்களினால் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இயற்கை எரிவாயு ஏற்றுமதி 7.4 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது. அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான கனடாவின் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதத்தில் சாதனை அளவை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குடும்பமும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பமும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சியை கைப்பற்ற மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகவே அதிமுக உறுப்பினர் தாவேகாவில் இணைவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதில் பேரம் பேச வேண்டிய அவசியமில்லை என அவர் கூறியுள்ளார். அதேவேளை துரதிருஷ்டவசமாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்க முடியவில்லை என மதிமுக எம்பி துறை வைகோ தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இன்று திருச்சி கிழக்கிற்கு சென்ற முதலமைச்சர் விஜயினை அவர் நேரடியாக வரவேற்றிருந்தார். இலங்கையின் ஒற்றையாட்சி பொறிமுறை மற்றும் பௌத்த மேலாதிக்க அதிகார வழிமுறை ஆகியன தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவே கருதுவதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்கின்ற வரைக்கும் தமிழ் மக்களிற்கான நீதி கிடைப்பது கடினமானது என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
3: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
3: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002 4378607002.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
3: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
4: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
3: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: ஈஸ்ட் FM 102.7.

1:49 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ட்ரோனோ போலீஸ் சார் வந்து ஒரு பெரிய ஒரு போலி விடயத்தை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது என்னென்னு சொன்னால், இந்த சீசனல் என்று சொல்லி கூட சொல்லலாம். ஏராளமான போலியான சக்க ஜேர்சிஸை வந்து கண்டறிந்திருக்கிறார்கள். இது வந்து கனடா வரலாற்றிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியாக கூறப்பட்டிருக்கிறது இந்த ஜேர்சி, இந்த போலி ஜேர்சியை பொறுத்தளவிலே. அதாவது 3.5 மில்லியன் டாலர்ஸ் அதற்கு மேலான பெறுமதியுள்ள இந்த ஜேர்சிஸ் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, சக்க ஜேர்சிஸ். இன்றைக்கு இது தொடர்பான அறிக்கையை வந்து ட்ரோனோ போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். மிசிசாகால தான் ஒரு கிடங்கிலே இந்த ஜேர்சிஸ் வந்து கண்டறியப்பட்டிருந்தன, ஒரு வேர் ஹவுஸில் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏராளமான போலியான நேம் பிராண்ட் ஜேர்சிஸ், ஃப்ளாக்ஸ் இருந்திருக்கின்றது. அதே போன்று 2 வேர்ல்ட் கப் ட்ரோஃபீஸும் இருந்திருக்கின்றன போலியானவை. இவை எல்லாவற்றையும் கண்டறிந்திருக்கின்றார்கள். இவற்றினுடைய பெறுமதி தான் 3.5 மில்லியனுக்கும் அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த விடயம் தொடர்பாக 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், சந்தேக நபர்கள். ஒருத்தர் வந்து 41 வயதான மில்டனை சேர்ந்தவர். இவருடைய பெயர் வந்து ராமி ஜாபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவர் வந்து 62 வயதானவர். இவர் வந்து மிசிசாகாவை சேர்ந்தவர் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. வாலிட் சார்ஹான் என்று சொல்லப்படுகின்றவர். இவங்க 2 பேரையும் தான் இப்போது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள், இந்த சந்தேகத்திற்கு இடமான செயலை செய்தவர்கள் அப்படி என்று சொல்லி. நிறைய மக்கள் இந்த ஜேர்சி, இந்த குறிப்பாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் போது இந்த ஜேர்சி அணிவதும் ஒரு ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, இந்த நிலையிலே அவர்கள் போய் கடைகளிலே தாங்கள் ஒரிஜினலான பொருளைத்தான் வாங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஆனால் வந்து உண்மையில் ஒரு போலியான பொருளுக்கு தான் இவங்க இந்த விலையை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை என்று சொல்லித்தான் போலீசார் கூறியிருக்கிறார்கள். ஒரு மாதிரி ஏதோ பிடிச்சிட்டாங்க. சரி, இதில் வந்து என்னென்ன நாட்டினுடைய ஜேர்சிஸ் இருந்தன அப்படின்னு சொல்லி பார்த்தால், கனடா, அர்ஜென்டினா, போர்ச்சுகல், குரோஷியா இப்படின்னு சொல்லி வேறு வேறு ஜேர்சிஸ் காணப்பட்டிருக்கின்றன. இதில் NFL ஜேர்சிஸும் இருந்தன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 1:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7. அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. குட் லைஃப்.

0: பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
1: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star Our tours 416-474-1398 416-821-6929.
3: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பது உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-6388.
5: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

2:02 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் வெளியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம். இப்போது 20 இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். அதே போன்று முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும். நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. தொடர்ந்து 4-5 நாட்களுக்கு சூரிய வெளிச்சம்தான் இருக்கப் போகின்றது. வெப்பநிலை கூட சிறப்பாக இருக்கும். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7 இருக்கின்றது. பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்த்து மகிழ முடியும். இஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

2:08 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியிலேயே சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. ஆம்ஸ்டர்டாம் பிரிட்ஜ் வந்து ஆம்ஸ்டர்டாம் பிரிட்ஜ் இப்போது மீளவும் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது வந்து கிரியேட்டியோ மற்றும் ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டர் இரண்டும் இணைந்து இந்த பாலத்தை வந்து மீள திறந்திருக்கிறார்களாம். இந்த லிங்க் வந்து பார்வையாளர்களை பல விதத்தில் கவரும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஹார்பர் ஃப்ரண்ட்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஆகட்டும், கேலரிஸ், ஃபெஸ்டிவல்ஸ், பப்ளிக் ஆர்ட் கேதரிங் ஸ்பேசஸ் என்று சொல்லி இப்படி பல தரப்பட்டவர்களை வந்து கவரக்கூடிய ஒரு பிரிட்ஜாகவும் இது வந்து கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போது உத்தியோகபூர்வமாக மீளவும் திறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இனி சமர் வரெல்லாம் வரப்போகுது. இப்போதான் கொஞ்சம் ஒரு மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஓமான வெதர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அப்பப்ப கொஞ்சம் குளிர மட்டி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, இந்த நேரத்திலே வந்து இந்த பூல்ஸ் எல்லாம் இப்போது திறக்கப்படும், குறிப்பாக சிட்டியினால் இயக்கப்படுகின்றன சொல்லி பார்த்தால் அனைத்து அவுட்டோர் பூல்ஸும் June 20 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 இரவு 8 வரையும், அதே போன்று திங்கள்ல இருந்து வெள்ளி வரை மாலை 4 மாலை 8 வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே June 26 பின்னர் தான் எல்லா பூல்ஸும் வந்து ஒரு ஃபுல் டைமாக திறந்திருக்கும் அனைத்து நாட்களிலும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் சம அவர்ஸில் இந்த June 26 பின்னர் தான் திறக்கப்பட போகின்றன, காலை 10 இரவு 6-8 வரைக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10-8 வந்து திறந்திருக்க போகிறது சம அவர்ஸில். ஆனால் அதற்கு முன்னதாகவே June 13 சனிக்கிழமை 15 ரெக்ரியேஷனல் மற்றும் கம்யூனிட்டி சென்டர்ஸில் அமைந்திருக்கின்ற பூல்ஸ் வந்து திறக்கப்பட போகின்றனவாம். இது வந்து வீக் டேஸிலே, அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து 4 பிற்பகல் 4 8 வரைக்கும் திறந்திருக்கும். அதே போன்று வார இறுதி நாட்களில் காலை 10 இரவு 8 வரைக்கும் திறந்திருக்க போகின்றன இந்த குறிப்பிட்ட 15 ரெக்ரியேஷனல் மற்றும் கம்யூனிட்டி சென்டரில் அமைந்திருக்கின்ற பூல்ஸ் June 13 திறக்கப்பட போகின்றன. இந்த இடங்கள் என்னென்னு சொல்லி நீங்கள் சிட்டியில் வெப்சைட்டுக்கு சென்றும் பார்க்கலாம். ஓரளவுக்கு நாங்கள் குயிக்காகவும் பார்த்து விடலாம். அலெக்ஸ் டஃப் மெமோரியல் பூல் அட் கிறிஸ்டி பிட்ஸ் பார்க்கில் இருக்கின்றது. அதே போன்று ஃபேர்பேங்க் மெமோரியல் பார்க், டொனால்ட் டி சமவில் ஒலிம்பிக்ஸ் பூல்ஸ், அடுத்தது வந்து ஜோர்டன் ஐரின் ரிஸ்க் கம்யூனிட்டி ரெக்ரியேஷன் சென்டர், கோல்டிங் கம்யூனிட்டி ரெக்ரியேஷன் சென்டர், கிராண்ட் ரவின் கம்யூனிட்டி ரெக்ரியேஷன் சென்டர், ஹெரோன் பார்க் கம்யூனிட்டி ரெக்ரியேஷன் சென்டர், மேரிவேல் பார்க், மெக்ரக பார்க் கம்யூனிட்டி சென்டர், ஓகோன கம்யூனிட்டி சென்டர், பார்க்வே ஃபாரஸ்ட் பார்க், பைன் பாயிண்ட் பார்க் அவுடோ போல், ரிவர்டேல் பார்க் ஈஸ்ட், சனிசைட் கஸ்ட் ரைடர் அவுடோ பார்க் அவுடோ போல் மற்றும் வெஸ்ட்மோல் அவுடோ போல் அட் டெனிஸ் ஃப்ளின் பார்க். இந்த 15 பூல்ஸும் வந்து June 13 திறக்கப்பட போகின்றன என்று சொல்லியும் சிட்டி தெரிவித்திருக்கின்றது. 2:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடா போஸ்ட் ஊழியர்கள் என்ன முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த முடிவு வந்திருக்கின்றது, அதை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள் வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Macnicol, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: The station with the
7: best
6: music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power.
11: Feel the bass.
12: 102.7 FM.

2:26 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, கனடா போஸ்ட் ஊழியர்கள் இப்போது இந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவாகத்தான் வாக்கு அளித்திருக்கின்றார்கள். 85% இந்த 5 ஆண்டு கால டீலிற்கு வந்து தங்களுடைய சாதகமான பதிலை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் இப்போது இந்த வாக்கு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது 6.5% ஊதிய உயர்வு வந்து இருக்க போகிறது முதல் ஆண்டில். அதற்கு அடுத்த ஆண்டிலே வந்து 3% உயர்வு என்று சொல்லி இப்படி முதல் 2 ஆண்டுகளில் இந்த ஊதிய உயர்வுகளோடு கனடா போஸ்டினால் வழங்கப்பட்ட 5 ஆண்டு டீலை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவாகத்தான் இப்படி 85% வாக்களித்திருப்பதாக இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷ்யம், அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: பாட்டு நால விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பணியாளர் காப்புறுதி திட்டமான இஐ நவீன தொழிற்சந்தைக்கு பொருத்தமாக இல்லையென கனேடிய உணவு வங்கி தெரிவித்துள்ளது. நிலையான முழு நேர மற்றும் ஒரே நிறுவனத்தின் கீழான பணியாளர்களுக்கே இஐ பயனளிப்பதாகவும், ஆனால் தற்காலிக பகுதி நேர மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்புகளை நோக்கி கனேடிய தொழிற்சந்தை மாறி வருவதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். புதிய தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு 6 மாத கால அவகாசம் தருவதாக கூறிய திமுகவினரினால் வெறும் 6 நாட்கள் கூட பொறுக்க முடியவில்லை என அவர் சாடியுள்ளார். திமுக அதிமுகவை தவிர இன்னுமொருவர் வருவதை தடுப்பதற்காக அவ்விரு கட்சிகளும் இணைந்து ஆட்சியமைக்க மேற்கொண்ட முயற்சிகளையும் தூர்ந்த சக்தி மற்றும் தீர்ந்த சக்தி என குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். இந்நிலையில் ஆட்சியமைத்த பின்னரும் திமுகவை விஜய் விமர்சித்து வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இலங்கையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய பிக்கு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து வவுனியா மக்கள் இயக்கத்தினால் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பிக்குகளிற்கு தனி நீதிமன்றம் அமைக்கும் முயற்சி அவர்களை தப்ப வைக்கும் நோக்கத்தை கொண்டதா என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165082 4165082 4165082. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield க்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551 4165582551.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்
6: தி ஸ்டேஷன் வித் தி பெஸ்ட் மியூசிக்.
7: ஈஸ்ட் எஃப்எம்,
8: ஈஸ்ட் எஃப்எம், ஃபீல் தி பவர், ஃபீல் தி பேஸ், 102.7 FM.

2:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், கனடா வந்து அதிகளவில் இந்த நேச்சுரல் கேஸை உற்பத்தியும் செய்திருக்கின்றது, அதே வேளையில் வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் செய்திருக்கின்றது என்று சொல்லி அந்த பாசிட்டிவான செய்தி தான் இன்றைய நாள் ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய தரவுகள் வந்து இதை தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா தவிர்ந்த இனிய இடங்களுக்கும் இந்த சாதனை அளவிலே வந்து ஏற்றுமதிகள் காணப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஓவரால் பிரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன் என்று சொல்லி பார்க்கையில் கடந்த ஆண்டு, அதாவது 2025 மார்ச்சோடு ஒப்பிட்டு பார்க்கையில், இந்த ஆண்டினுடைய மார்ச் மாதத்திலே 2.2 மில்லியன் கிகா ஜூல்ஸ் வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. இது வந்து 0.9% உயர்வு அப்படி என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. எதிர்வு குறையில் இந்த அறிக்கை வந்து தெரிவித்திருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலே பார்க்கையில் கனடா 775.12 மில்லியன் கிகா ஜூல்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸை வந்து உற்பத்தி செய்திருக்கின்றதாம். ஆனால் கடந்த ஆண்டு பார்க்கையில் 2025 மார்ச்சை பார்த்தால் 5.6% அதைவிட இது உயர்வாக காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே 13.8% உற்பத்தி காணப்பட்டிருக்கின்றது, ஆல்பர்ட்டாவிலே 1.2% உற்பத்தி, இந்த அதிகரித்த உற்பத்தி தான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையிலே கனடாவினுடைய இந்த இயற்கை வாயு ஏற்றுமதியை பார்க்கையில் இது 7.4% உயர்வடைந்திருக்கின்றது, அதாவது 339.7 மில்லியன் கிகா ஜூல்ஸ் வந்து ஏற்றுமதியாகி இருக்கின்றதாம். அமெரிக்கா தவிர்ந்தும் இது ஏற்றுமதியாக இருக்கின்றது. இருந்தாலும் அமெரிக்கா தான் இன்னமும் வந்து கனடாவினுடைய ஒரு பிகஸ்டான கஸ்டமராக இருக்கின்றார்களாம். இவர்கள் வந்து 282.1 மில்லியன் கிகா ஜூல்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸை வந்து மார்ச் மாதத்திலே கொள்வனவு செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இது ஒப்பிட்டளவிலே குறைவாக காணப்பட்டிருக்கின்றது, அதாவது 10.8% 2025 மார்ச்சோடு ஒப்பிடுகையில் இது கொஞ்சம் குறைவாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய கனடாவினுடைய இந்த இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி போன்றவை அதிகரித்திருந்தன கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் என்பது ஒரு பாசிட்டிவான விடயமாக கூறப்பட்டிருக்கிறது.

2:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரஷிதா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6 4 7 9 6 2 1 5 6 9.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

நேரம் 3 மணி தொடக்கம் 5 மணி வரை திசையங்கம் கிளக்கோடு இணைந்திருக்க போறீங்க. நன்றி நிரஜா. டிரான்ஸ்மின் தற்போதைய வெப்பநிலை 18°C உடல்நிலை 18 உள்ளது. இன்று இரவு 17°C ஆக இருக்க போவதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அண்ட் மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 4168241212 ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. திசையங்கம் கிழக்கில் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, குட் நைட்.
1: 3 மணி 8 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் 600 ஆண்டு சாதி மத அரசியலை வந்து தமிழக வெற்றி கழகம் உடை தெரிந்தது அப்படின்றத முதல்வர் விஜய் வந்து இன்னைக்கு அறிவித்திருக்காரு. பெண்களோட பாதுகாப்பான தங்களது அரசு அறிவித்த இந்த சிங்கப்பெண் காவல் படை வந்து அடுத்த வாரம் தொடங்கப்படும் எனவும் தமிழக முதல்வர் விஜய் வந்து தெரிவித்திருக்காரு. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தமிழக முதல்வரான விஜய் திருச்சிக்கு சென்றிருந்தார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரி வளாகம் ஒன்றுலதான் இந்த நன்றி தெரிவிக்கும் விழா வந்து பங்கேற்று பேசினாரு. இதுல பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. நாங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செய்த சில விடயங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 200 அலகு மின்சாரத்தை இலவசமாக நாங்க கொடுத்தோம். இதுல 100 அலகு மின்சாரம் திமுக கொடுத்தது அல்ல, அதுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடுத்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் சார் வந்து பதவி போன ஆத்திரத்தில் வந்து அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிடுறாரு. ஆனால் வந்து நாங்கள் டாஸ்மாக் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி விடயத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற 1 மாதத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நிதி நெருக்கடி ஏற்படுத்தி விட்டு வந்து சென்றிருக்காங்க, எல்லாம் சரி செய்ய வேண்டாமா அப்படின்றதையும் வந்து இந்த நேரத்தில் கேள்வி எழுப்பியிருக்கார். தமிழகத்தில் வந்து மூலமுடுக்கெல்லாமே வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் பரவி இருக்கு. அந்த தொடக்கத்திலேயே வந்து நாங்கள் தடுத்திருந்தா இவ்வளவு பேர் வந்து இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் வந்து இப்பொழுது தாவைக்காய் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, பெரம்பூர் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளுமே வந்து என் 2 கண்கள் மாதிரி அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த வளமையாக தாவைக்காவை பற்றி சொன்னாலே இந்த ஓம் சக்தி பராசக்தி அதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வரிசையில் வந்து தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் ஒன்றாக சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு மூலையில் அமர்ந்து பேரம் பேசி ஆட்சி அமைக்க வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றதையும், அதே மாதிரி தாவைக்காய் என்பது எந்த ஒரு தனிநபர் பட்ட நபரின் கொள்கைகளும் இல்லாமல் இதுக்கு முன்னதாக ஆட்சி பெற்ற நிறைய நல்ல நெறிகளை வந்து நாங்கள் அவங்கள கையாழ்ந்து அதே மாதிரி வந்து அவங்களது கொள்கைகளை கடைப்பிடித்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு சேவகனாக தான் நான் இருக்கேன் அப்படின்றதையும் தாவைக்கா தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் கூறியிருந்தார் இன்று நடந்த சந்திப்பில். 3 மணி 10 நிமிடம் ஒலிக்கின்றது பாடல் படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்தார்.

0: நல்ல விஷயம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: AJX Mitsubishi இல் ஸ்பிரிங் மெகா சேல், 2026 Outlander PHEV க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Oodaga Update Seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் June 3rd மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், June 4th காலை 6:30 முதல் நண்பகல் 1 மணி வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-754-7338.
5: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை, வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

11:22 கல்யாண சமையல் சாதம் திரைப்படத்திலிருந்து அளித்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடக கணக்குகளை ஆரம்பிப்பதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் அந்நாட்டு அரசாங்கம் இன்னிலிருந்து தடை விதித்துள்ளது. மலேசியாவில் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இந்த விபரத்தை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கு. இது உடனடியாக அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகளின்படி மெட்டா நிறுவனத்தில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் கூகுளின் யூடியூப் உள்ளிட்ட அனைத்து பிரதான சமூக ஊடகங்களும் புதிய பயனாளர்களின் வயது வந்து மலேசிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ அடையாள ஆவணங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்த்து கட்டாயமாக்கப்படுகின்றது. ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ஆக்சஸ் இல்லாமல் போக போகுது. இது வந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் பல சமூக ஊடக கணக்குகள் வந்து உடனடியாக நீக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக தற்போது சேவைகளை பயன்படுத்தி வரும் சிறுவர்களோட வயதை வந்து சரிபார்ப்பதற்கு விசேட தொழில்நுட்ப நடைமுறைகள் வந்து உருவாக்கப்படுகிறதாகவும், அதே மாதிரி இந்த கொள்கையானது இளைஞர்களை வந்து இணையத்திலிருந்து முற்றாக துண்டிப்பதற்காக அல்லது நவீன தொழில்நுட்பங்களுக்கு அனுகூலங்களை வந்து மறுப்பதற்காக கொண்டு வரல, மாறாக வந்து இணையவழியில் சிறுவர்களோட பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு சமூக வலைதள நிறுவனங்கள், பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் கூடுதல் பொறுப்புடன் செயல்படுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மலேசியாவில் அண்மை காலமாகவே இணையவழி தளங்களில் வந்து தீங்கு விளைக்கும் ஊக்கங்களுடன் கணிசமாக வந்து அதிகரித்து வருகின்ற தவறுகள் இருக்கு அப்படின்றதையும், குறிப்பாக மத ரீதியான பதட்டத்தை தூண்டும் வகையில் இந்த பதிவுகள் இருக்கு, இதை தடுக்கணும், இதை சிறுவயதிலிருந்தே தடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஒலிக்கின்றது ஜாக்சன் துறை திரைப்பட பாடல்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

கனடாவின் ஒட்டுமொத்த சக்திவள உற்பத்தி கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 20,000 கிகா ஜூல்களால் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இயற்கை எரிவாயு ஏற்றுமதி 7.4 வீதத்தால் உயர்வடைந்துள்ளது. அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான கனடாவின் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதத்தில் சாதனை அளவை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குடும்பமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பமும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சியை கைப்பற்ற மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகவே அதிமுக உறுப்பினர் தாவேக்காவில் இணைவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதில் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார். அதேவேளை துரதிருஷ்டவசமாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்க முடியவில்லை என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இன்று திருச்சி கிழக்கு சென்ற முதலமைச்சர் விஜயை அவர் நேரடியாக வரவேற்றிருந்தார். இலங்கையின் ஒற்றை ஆட்சி பொறிமுறை மற்றும் பௌத்த மேலாதிக்க அதிகார வழிமுறை ஆகியன தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவே கருதுவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்கின்ற வரைக்கும் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைப்பது கடினமானது என அவர் கூறியுள்ளார். கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.

0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
5: அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பமாடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 6475-7595-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 4163216104.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பசம் போல் திரைப்படத்தில் இருந்து எழுத்தது பாடல். ஐபிஎல் ஃபைனல்ஸ் நேற்று நடந்தது. அதில் ஜிடிக்கும் ஆர்சிபி அணியினருக்கும் இடையிலான போட்டி. ஆர்சிபி அணியினர் தொடர்ந்து கொஞ்சம் காலமாகவே வந்து டாப்பர்ஸாக இருந்தாங்க. இது இரண்டாவது வருடமாக ஆர்சிபி அணியினர் இந்த 2026 ஐபிஎல் கப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரெண்டாவது முறையாக ஒரே டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறது. அதில் குறிப்பாக நேற்று கோலி அடித்த அந்த 75 ஓட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபி அணியினர் வெற்றி பெற்றிருந்தாங்க. முதல் துடுப்படுத்தாடிய ஜிடி அணியினர் 155 ஓட்டங்களை 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு பெற்றிருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆர்சிபி அணியினர் 161 ஓட்டங்களை 5 விக்கெட் இழப்பிற்கு 18 ஓவர்லேயே வின் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய விருதுகள் வந்து வைபவ் சூரியவன்ஷிக்கு போனது. அதில் குறிப்பாக அதிகமான MVP மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் என்ற விருதும், அதே மாதிரி டாடா ஐபிஎல்ல வழங்கின கார் கூட வந்து சூரியவன்ஷிக்கு தான் போனது. இந்த ஐபிஎல்ல யார் சுவாரஸ்யமாக இருந்தாங்களோ இல்லையா தெரியாது, அவரோட பிளேயர் பார்க்குறதுக்காக அவருக்காகவே ஒரு ஃபேன் இருந்தது என்பது, ஒரு ஃபேன் பட்டாளமே இருந்தது என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை. வளர்ந்து வரும் கிரிக்கெட்டர்களில் இவரும் வந்து அதிகமாக இனி ஃபியூச்சரில் பேசப்படும் ஒரு வீரராக இருப்பார் என்பது பலரின் கணிப்பாக இருக்குது. ஒலிக்கின்றது சண்டகோலி திரைப்பட பாடல்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
0: வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: வானம்

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். திசையெங்கும் கிழக்கு சுவாரஸ்யமான பல செய்திகளையும் தகவல்களையும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19°C, நிலை 19 உள்ளது. இன்று இரவு 16°C ஆக இருக்கப் போவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எங்களோடு இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன

4:10 ஒழித்தது இதயத்தை தேடாத திரைப்படத்தில் இருந்த பாடல். இந்த நேரத்தில் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடர்ந்த இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணியை வந்து வீழ்த்தியது பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அணி. ஸோ இந்த சாம்பியன் படத்தை வென்றதை தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடிய ரசிகர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையே பிரான்ஸ் முழுவதும் ஏற்பட்ட மோதல்களில் சுமார் 400 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கான். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த வன்முறையில் போது 6 வாகனங்கள், 2 வணிக நிறுவனங்கள் மற்றும் ஒரு பேருந்து நிறுத்துமிடம் ஆகியவை சேதமடைந்துள்ளதாகவும் போலீஸார் தெரிவித்துள்ளார்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை பிரான்ஸ் முழுவதும் 416 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எனவும், அதே மாதிரி அவங்களில் 280 பேர் பாரிஸ் நகரிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் பிரான்ஸ் உள்நாட்டு அமைச்சு சொல்லியிருக்கு. குறித்த இந்த மோதலில் வந்து 7 அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள உள்நாட்டு அமைச்சர் லாரன் நுனோஸ், இந்த வன்முறை செயல்கள் வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்றத சொல்லியிருக்காரு. தலைநகர் பாரிஸில் போக்குவரத்து மற்றும் ரயில் சேவைகள் வந்து பாதித்து இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படை அதிகாரிகள் களமிறங்கியிருந்தாங்க. பாரிஸில் செயின்ட் ஜெர்மெயின் அணிக்கு ஒரு தொடர்ச்சியான 2வது சாம்பியன் வெற்றியாக அமைந்தாலும் கால்பந்து கொண்டாட்டங்கள் வந்து வன்முறையாக மாறியது இது 2வது முறை என்றதையும் இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இறுதிப் போட்டி முடிவடைந்து பெனால்டி ஷூட் அவுட் முறையில் தான் பிரெஞ்சு அணியான இந்த PSG வெற்றி பெற்றிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் புகழ்பெற்ற சாம்ஸ் எலிசே வீதியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து குவிந்தவிட அங்கே மின்சார மிதிவண்டிகள் வந்து தீட்டு கொளுத்தப்பட்டதோடு கடைகளில் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கப்பட்டதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 4:11 இது ஈஸ்ட் FM திசையெங்கும் கிழக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002, 7806070002.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 விலையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-6388.
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 4 8 0 7 4.
9: The station with the
10: best
9: music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power. Feel the bass. 102.7 FM.

4:27 நம்மளுக்கு எடுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபம் எந்திசையங்கம் கிழக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வாரம் மூன்றாவது இடத்துல ஸ்டார் வார்ஸ் த மாண்டலோரியன் அண்ட் க்ரோகு $25 மில்லியன் மூன்றாவது இடத்துலையும், இரண்டாவது இடத்துல அப்சஷன் திரைப்படம் ஒரு த்ரில்லர் திரைப்படம் $26 மில்லியன், முதலாவது இடத்துல பேக் ரூம்ஸ் என்ற திரைப்படம் $81 மில்லியன் வசூல் செய்திருக்கிறது. இதுதான் இந்த வாரம் யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற திரைப்படம். கேன் பார்சன் இயக்கத்தில் ஷிவலல் ஏஜ் ஃபோர் ரெனாட்டே ரினாட்டே ரெயின்செவ் மற்றும் பல நடிப்பில் வெளியாகி இருக்கிற திரைப்படம் தான் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கண்டெம்பரரி மூவி என்பது குறிப்பிடத்தக்கது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் பணியாளர் காப்புறுதி திட்டமான இஐ நவீன தொழில் சந்தைக்கு பொருத்தமாக இல்லை என கெனடிய உணவு வங்கி தெரிவித்துள்ளது. நிலையான முழுநேர மற்றும் ஒரே நிறுவனத்தின் கீழான பணியாளர்களுக்கே இஐ பயணிப்பதாகவும், ஆனால் தற்காலிக பகுதி நேர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்பவர்களை நோக்கி கெனடிய தொழிற்சந்தை மாறி வருவதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். புதிய தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு 6 மாத கால அவகாசம் தருவதாக கூறிய திமுகவினரால் வெறும் 6 நாட்கள் கூட பொறுக்க முடியவில்லை என அவர் சாடியுள்ளார். திமுக அதிமுகவை தவிர இன்னும் ஒருவர் வருவதை தடுப்பதற்காக அவ்விரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகளையும் தூர்ந்த சக்தி மற்றும் தீர்ந்த சக்தி என குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் ஆட்சி அமைத்த பின்னரும் திமுகவை விஜய் விமர்சித்து வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இலங்கையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய பிக்கு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து வவுனியா மக்கள் இயக்கத்தினால் கவன ஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பிக்குகளுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கும் முயற்சி அவர்களை தப்ப வைக்கும் நோக்கத்தை கொண்டதா என இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நாலு விஷயம்
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. ஆகஸ்ட் 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு, the loan arranger, Oro Sale and Financing, 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு, 6479804779, Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.

நேரம் 4:50 அப்படின்னா என்ன அர்த்தம், திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரம் வந்தாச்சு. 5 மணிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போது என்னோட ஜஸ்மிதா வரப்போறாங்க. உங்க விருப்ப பாடல்களோடு நீங்க இணைந்து கொள்ள அழைக்கலாம். 4165544040 கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜூனை எங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுங்க 416-554-4040. அடுத்த மணி நேரத்தில் காஃபி டபுள் டபுளோடு உங்களை சந்திக்கிறேன்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 5 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

0: அஞ்சு மணி ஆயாச்சு, நாங்களும் வந்தாச்சு. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதுவும் இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடக்கமே ஒரு கொண்டாட்டத்தோட காஃபி டபுள் டபுள் ஆரம்பிச்சு வைக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கேன்.
0: ஆமா, இப்ப வருஷம் பிறந்த மாதிரி இருந்தது.

0: விவரங்கள் மேலதிக விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-824-1222.
1: ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: இது வந்து இந்த மாதத்தின் முதலாவது நாள், சோ கொஞ்சம் தெய்வ பக்தியா ஆரம்பிப்போமே.
1: மங்களகரமா
0: கொஞ்சம் வந்து ரக்கெட்டா ஆரம்பிக்க போறோம். கருப்பு படத்துல இருந்து பாடல் வருது, இதே உற்சாகத்தோட ஒரு உற்சாகமான பாடல்களோட நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அலையுங்கள்
1: 416-554-4000.

0: 5 மணி 5 நிமிடம் நீங்க கேட்டுட்டு
1: இருக்கிறது
0: எங்களோட உற்சாகமாக. நீங்களால இப்ப ஏற்படுத்தி வெளிவந்த பாடல்களை கேட்டா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: அது ரிலீஸ் ஆன பாடல்கள்
0: கடையிலே இல்லாத பாடல் நாங்க எங்க கொண்டு
1: கடையில எங்க போய் தேடுறது.
0: நான் வேணா பேசாம என் பேரு சாய் அபேங்கர் மாத்தலான் இருக்கிறேன். அப்புறம் நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். ஜஸ்மிதா நீங்க பாடுங்க.
1: நல்ல ஐடியா.
0: எங்களோட செல்வகுமார் வணக்கம்.
2: வணக்கம். நிர்வசனா ஜஸ்மிதா இருவருக்கும்.

0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்ல உற்சாகமா இருக்கோம்.
2: சரி, அப்ப அந்த உற்சாகத்தோடு என்ன பாடல் கேப்ப?
1: கருப்பு படத்துல இருந்து காட் மோட்டன் அந்த பாட்டை கேப்போம்.
0: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: நண்பகன் சண்முகராஜா, விஜயன், தேவகுமார், லக்கி, ரமேஷ், குமார், சாந்தன், நந்தன், சிவா, சிவன், ரவி, ஸ்ரீ, தேதி மற்றும் எல்லோருக்கும் கேட்போம். நீங்கள் தான் ராஜா.
2: கண்டிப்பா எல்லாருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
0: எங்களோட நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். 4 1 6 5 4 4 0 4 0.

0: 5 மணி 10 நிமிடம்.
1: இது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள்.
0: நாங்களும் காட் மோடுக்கு மாறி.
1: எஸ் அப்படி தான் சொல்ல வந்தோம், ஒரே காட் மோட்ல இருக்கிறோம்.
0: சும்மா தான் ஆரம்பிச்சு வச்சேன், கருப்பா கூடவான்னு சொல்லிட்டு இப்ப காட் மோட் போயிட்டோம். அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போம். உடுப்பட்டியூர் ராஜா வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பாட்டு கேப்போம்? எல்லாருக்காகவும் பாட்டு வரும்.
1: சிச்சுவேஷன் பாடலாம் இல்ல என்னன்னு சொல்ல தெரியல,
0: ஆனா விஜய் பாட்டு அப்படி நாங்க வரும்.
1: சரி,
0: ஒரு ரெண்டு சூர்யா பாட்டு, ஒரு விஜய் பாட்டு, அடுத்து யார் பாட்டு அதையும் நீங்க கேட்கணும்னா, அந்த பாட்டு உங்க விருப்ப நடிகரா இருக்கணும்னா அழையுங்கள்.
1: 416-554-4040.

0: எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: உதயன் சர்வதேச விருது விழா. வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா. June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது
5: 647-854-8384.
6: நேரம் 5:18. இஸ்டெஃபமில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
7: எங்களுடைய உற்சாகமாக நீங்களும் இணைந்து பால் கேட்கலாம். அலைங்கள் 416-5544-4040. அழைப்பில் வணக்கம் சந்துரு.
8: வணக்கம்,
7: எப்படி இருக்கீங்க?
8: நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் சந்துரு. இன்றைய நாள் எல்லாம் எப்படி போகுது?
8: ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் போரிங்கா இருந்தது.
7: ஐபிஎல் முடிஞ்சதுக்கு என்ன, இப்ப அடுத்துதான் ஓடிஐ வருது, T20 வருது, என்னங்க நீங்க?
8: எங்களோட ஃபேவரட் டீம் தோத்து போனது, சூரியவம்சி ரொம்ப கவலைப்பட்டாரு.
7: என்ன பண்ண, ஆனாலும் 1-4 விருது எடுத்துட்டு போனாரு, அப்ப அத பத்தியே சந்தோஷப்படுவோம். என்ன பாட்டு கேப்போம்?
8: பால்வாடி பால்வாடி முகம். 15 அழுகும்போது ரொம்ப கவலையா இருக்கு.
7: என்ன பண்றது, அவருக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு, நிறைய காலம் இருக்கு, நல்லா ஷைன் பண்ணலாம். என்ன பாடல் கேப்பாங்க?
8: நீ இது தலையிட படம்னா, ஆனா பழைய படம், அடிப்படாத பாடு பாட்டு. மத்தது மைனர் மாப்பிள்ள இருந்து வா வா வான மின்னு தூரம் இல்லை. இந்த பாட்டு என் நண்பருக்காக சொல்றது, சிவாகரன் அவட பேரு. மத்தது உங்க இருவருக்காக வேண்டும்.
7: உங்களுக்கு அவன் பால் வருது, ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் இணைந்து பால் கேட்கலாம். அலைங்கள் 416-5544-4040. பாலுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
6: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃபமுக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் istfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். istfmcommunity@gmail.com.
7: ஸோ இப்போ நாங்கள் வந்து 2 சூர்யா பாட்டு, 1 விஜய் பாட்டு, இப்போ யார் பாட்டு?
6: அஜித் பாட்டு.
7: அடுத்து யாரு? வெயிட் பண்ணுவோம்.

0: தலை இல்ல தலைன்னு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு.
1: அஜித் குமார்
0: நடிப்பில் வெளியான பாடல் நாங்கள் கேட்டோம். இனி அடுத்ததாக யாரு? வணக்கம் தான்மில் சந்துரு.
2: வணக்கம் ரோசிதா.
0: சந்திரன் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு குத்து பாடல் கேட்போம்.
1: ஓகே, என்ன குத்து பாடல் கேட்போம்?
2: குலேபா.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: ஈஸ்டபன் நேயர்கள், பட்ட பெருமக்கள், கலைஞர்கள்.
0: உங்களுக்கும் பாடல் வருது, ரொம்ப நன்றி. இப்ப நாங்க வந்து ரெண்டு சூர்யா, ஒரு விஜய், ஒரு ஏகே, இப்ப வந்து யாரு?
1: பிரபுதேவா. அப்படியே ட்ராக் மாதிரி போயிட்டு
0: பிடி இப்ப வந்திருக்காரு. சோ அப்படியே நாங்க ட்ராக்லயே போவோம். அடுத்து யாரு? கீப் கவுண்டிங், நாங்களும் பாக்குறோம். கால் பண்ணுங்க 416-5-4-4-0-4-0 பாட்டு கேட்கறதுக்கு.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656
1: East FM Tamil Seidigal.

0: கனடாவின் ஒட்டுமொத்த சக்தி வள உற்பத்தி கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 20,000 கிகஜூல்களால் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இயற்கை எரிவாயு ஏற்றுமதி 7.4 வீதத்தால் உயர்வடைந்துள்ளது. அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான கனடாவின் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதத்தில் சாதனை அளவை எட்டியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குடும்பமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பமும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சியை கைப்பற்ற மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகவே அதிமுக உறுப்பினர் தவைக்காவில் இணைவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதில் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார். அதேவேளை துரதிருஷ்டவசமாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தவைக்க அரசுக்கு ஆதரவு அளிக்க முடியவில்லை என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இன்று திருச்சி கிழக்குக்கு சென்ற முதலமைச்சர் விஜயை அவர் நேரடியாக வரவேற்றிருந்தார்.
0: இலங்கையின் ஒற்றையாட்சி பொறிமுறை மற்றும் பௌத்த மேலாதிக்க அதிகார வழிமுறையாகியன தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவே கருதுவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் நியா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்கின்ற வரைக்கும் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைப்பது கடினம் என அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: நேரம் 5:33. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களிடத்துல இருந்து அழைப்பை படுத்தி பாடல் கேட்கலாம். 4:14:44 அழைப்பில் கண்ணன் வணக்கம்.
3: வணக்கம். இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கண்ணன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
1: என்ன பாட்டு கேப்பா?
3: பாட்டு ஹாப்பி ராஜ் திரைப்படத்துல இருந்து ஆடினே இருப்பேன் என்ற பாட்டு
1: கேட்கலாமே. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
3: எல்லாரும் கேட்போம்.
1: எல்லாரும் உங்களுக்காகவும் பாடல் வருது. இப்ப இந்த மிக்ஸுக்குள்ள நம்ம ஜிவி பிரகாஷ் குமாரையும் இணைத்துக்கொள்ள போறோம்.
0: ஒரு நியூ ஆக்டர்.
1: அவர் வந்து நாங்க இசையமைப்பாளராக இணைத்துக் கொள்ளல, நாங்க ஆக்டரா
0: இணைத்தோம்.
1: ஏன்னா இது வந்து ஜஸ்டின் பிரபாகரன் பாட்டு. ஆனாலும் அவர் நடிச்சது வந்து ஜிவி பிரகாஷ்.
0: அவர் தான் ஆடிட்டே இருப்பார்.
1: ஆடிட்டே இருப்பார். அந்த பாட்டை நாங்களும் போயிட்டு கேட்டு அப்படியே நீ அடுத்து யாரு அப்படின்றத வெயிட் பண்ணி கேட்போம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
0: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seatsுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
3: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
4: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.
5: நேரம் 5:41. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
6: எங்களோடு இணைந்து உற்சாகமாக பால் கேட்கலாம். 4150440 அழைப்பில் எங்களோட காசிநாதன், வணக்கம்.
7: வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். காசிநாதன்
6: இன்னைக்கு உங்களுக்கு பாடல் தயாரா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? ஒரு விஜய், ஒரு ஏகே, ஒரு பிடி, அப்புறம் வந்து ஜிவிபி. நாங்கெல்லாம் சுருக்கமா சொல்லுவோம், அப்பதான் சொல்லுவோம். அடுத்து வந்து இப்ப இந்த மிக்ஸுக்குள்ள நவரச நாயகன் கார்த்திக்கும் வந்துட்டாரு. இப்ப நாங்க 80s போயிட்டு அப்படியே இருக்கா, அப்படியே நாங்க யூ-டர்ன் எடுத்தலாம் வருவோம். நீங்களும் அழையுங்கள், உங்க விருப்ப பாடல்களோடு அழையுங்கள்.
5: 4164-44-0-0.

0: நேரம் 5:47 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம்மே
1: காஃபி டபு டபு.
0: எங்களுடைய இந்த நேரத்துல தவக்குமார் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கணும். உங்களோட நீச்சல கேட்டுக்கணும் கூட ஊர்ல கேட்டோம். நீங்களும் கொஞ்சம் பக்கத்தை காணி பதினா வாரம்
0: நாங்க இப்பயுமே திங்கக்கிழமை தானே வந்துட்டு இருக்கோம். வாட் இஸ் திஸ்? என்ன பாட்டு கேப்போம்?
2: எனக்கு
0: அந்த பாட்டு தானே, அந்த கருப்பு படத்துல இருக்கிற அந்த பாட்டு தானே வருது.
2: கருப்பு கருப்பு படத்துல அப்போ டோலர் அந்த பாட்டு கேப்போம்.
0: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? எல்லாருக்காவும் பால் வருது. இன்னைக்கு ஏதோ தெரியல, நான் வந்து கருப்பு ஸ்பெஷலாவே போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஆரம்பிச்சதுனால அப்படியோ
1: தொடக்கி வச்சோம். சரி பரவாயில்ல,
0: அந்த படத்துல இன்னொரு 4 பாட்டு இருக்கு, அதையும் நீங்க கேட்கலாம், அது பிரச்சனை இல்ல. சாயா பேங்கர் வந்து டூட் படத்துல ஒரே பாட்டை 4 விதமா போட்டாரு, ஆனா இன்னைக்கு நாங்க இந்த ஷோல அவர் போட்ட ஒரு படத்துல இருந்து 4 விதமா பாட்டு தரோம். அடிக்கடி இப்படிதான் டிஆரா மாறுவேன். இப்ப வந்து இந்த லிஸ்ட்ல இப்ப மறுபடியும் சூர்யாவை நாங்க ஆட் பண்ணிக்கிறோம்.

0: 5:52 நிமிடம். இது ஸ்டெஃபமின்
1: காஃபி டபுள் டபுள்.
0: அழைப்பில் பபி வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க பரால் பரால் சொல்லுங்க.
2: கேள்வியோட
0: கேக்குறீங்க பாருங்க, அங்க இருக்கீங்க நீங்க.
2: ரெண்டு பேரும் வயசும் ஒரே மாதிரி அப்பா.
0: இஸ் இட் வரியா?
2: எஸ் போத் வாய்ஸ் ஆர் சேம்.
0: என்ன பாட்டு கேப்போம்
2: இருவருக்கும் வணக்கம் அப்படி சொல்லுவேன். அதுல சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு கண்ணம்மா
0: கண்டிப்பா கேக்கலாம். யார் யாருக்கெல்லாம் பால் கேக்க போறீங்க? பாட்டு வருது இப்ப இந்த மிக்ஸ்ல நாங்க வந்து சேர்த்துக்கொள்றோம். சோ அடுத்த மணித்தியாலத்துல யார் யாரெல்லாம் வருவாங்க பொறுத்திருந்து பாப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கால் பண்ணி பாட்டு கேட்கணும். அழையுங்க
1: 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமது தம்சீன், 437-860-70.

0: நேரம் சரியாக 6:03 நாங்களும் ஈஸ்ட் எஃப்எம்என் காஃபி டபுள் டபுள் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: ஸோ நாங்கள் வந்து இதுவரைக்கும் வராத ஒரு நடிகரை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மணித்தியாலத்தில் நாங்கள் வந்து அவங்கள பாட்டு போட போகிறோம். அதே மாதிரி இன்னும் 1 hour மட்டுமே இருக்குன்ற பட்சத்தில் ஓடி வந்து நீங்களும் கால் பண்ணி பாட்டு கேட்டீங்கன்னா நாங்களும் தாராளமாக தருவோம். அதை நீங்கள் பண்ண வேண்டியது என்னது?
0: உடனே கால் பண்ணுங்க 4165544040.
1: அந்த ஸ்டார் யாரு?
0: யாரு
1: எஸ்டி யாரு?
0: ஓஹோ.

0: எஸ்டிஆர் நடிப்பில் வெளியான குத்து படத்துல இருந்து பாட்டு கேட்டீங்க. நாங்க இந்த மணித்தியாலத்தை கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிச்சிருக்கோம்.
1: எஸ், ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸைட்மெண்ட்டை எனர்ஜெட்டிக்கை நீங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அலையுங்கள் 4.6 5 4 4 0 4 0.
0: வணக்கம் பபி.
2: வணக்கம் ரஜிதா. ரக்ஷிதா, எப்படி இருக்கிறீங்க? இருவரும்
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருப்பேன்.
0: இன்னைக்கு என்ன பாட்டு கேட்போம்?
2: எனக்கு அந்த கூட மேல கூட வச்சு கூடல் ஒரு கோணத்தை என்ன பாட்டு
1: கேட்போம். ஓகே, கண்டிப்பா ரமி படத்துல இருந்து நல்ல பாடல் கேட்டிருக்கிறீங்க, கேட்டு மகிழ்வோம் பபி.
0: நன்றி.
1: போற
0: போக்குல அப்படியே விஜய் சேதுபதி வர அப்படி.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைடன் ஃபின் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
9: நேரம் 6:17. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
10: உற்சாகமாக எங்களுடைய நீங்களும் பால் கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கால் பண்ணுங்க இந்த நேரத்துல எங்களோட அகில்.
9: வணக்கம் அகில்.
11: வணக்கம் அக்கா.
9: எப்படி இருக்கீங்க?
11: நான் நல்லா இருக்கேன். நீங்க?
10: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
11: குறிப்பா
10: பாடல் வருது எங்களோட, நீங்களும் இணைந்து பாட்டு கேட்கலாம்.
9: அலையுங்கள் 4164-454-0040.
10: புதுசாக ஒரு என்ட்ரி வந்திருக்காப்படி ஆனந்த் பாபு. ஒரு காலத்துல டான்ஸா இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும், நாகேஷ்ட மகன் அப்படின்ற சொல்ல ஒரு பெரிய ஒரு பேரோட வந்து ஷைன் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டர் ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் வந்து அவர் ஆதவன் படத்துல பார்க்கும் பொழுது வாவுடா வாட் டான்சிங் எல்லா ஜென்சிஸும் சொல்லும் பொழுது இவரை பத்தி உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பாட்டு வருது, இதே மாதிரி நீங்களும் எங்களோட இணைந்து பாட்டு கேளுங்க. 4164-454-0040.

0: 6:23 நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம்ஏ
1: காஃபி டபுள் டபுள்.
0: சோதலிங்க மலைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். இந்த பாட்டு என்ன? குருவி படத்துல தேன் தேன் என்ற பாட்டு, பாலசுப்ரமணியம் படித்த பாட்டு போல இருக்கு.
0: உதித் நாராயணன் படித்த பாடல் எங்களுக்காக வருது. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கலாம்? சரி, உங்களுக்காகவும் உங்க மகளுக்காகவும் பால் வருது. ரொம்ப நன்றி சோதலிங்க. எங்களோட இணைந்திருந்தா நீங்களும் இணைந்து கொள்ள அழைங்க.
1: 4165544040.
0: அப்ப நாங்க இன்னொரு விஜயம் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறோம்.
1: அழையுங்கள். 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் பணியாளர் காப்புறுதி திட்டமான EI நவீன தொழில் சந்தைக்கு பொருத்தமாக இல்லை என கனேடிய உணவு வங்கி தெரிவித்துள்ளது. நிலையான முழுநேர மற்றும் ஒரே நிறுவனத்தின் கீழான பணியாளர்களுக்கே EI பயனளிப்பதாகவும், ஆனால் தற்காலிக பகுதி நேர மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்புகளை நோக்கி கனடிய தொழில் சந்தை மாறி வருவதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
4: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். புதிய தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு 6 கால அவகாசம் தருவதாக கூறிய திமுகவினரால் வரும் 6 கூட பொறுக்க முடியவில்லை என அவர் சாடியுள்ளார். திமுக அதிமுகவை தவிர இன்னும் ஒருவர் வருவதை தடுப்பதற்காக அவ்விரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகளையும் தூர்ந்த சக்தி மற்றும் தீர்ந்த சக்தி என குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் ஆட்சி அமைத்த பின்னரும் திமுகவை விஜய் விமர்சித்து வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய பிக்கு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து வவுனியா மக்கள் இயக்கத்தினால் கவன ஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பிக்குகளுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கும் முயற்சி அவர்களை தப்ப வைக்கும் நோக்கத்தை கொண்டதா என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நேரம் 6:30 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபு.
3: அழைப்பில் கரண், வணக்கம்.
4: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம் கரண்? ஓஜி பிஆர் அவரெல்லாம் கிடையாது, சத்தீப் ரங்கநாதன். நோ நோ நோ நோ நோ டூடா, யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? யாருக்கெல்லாம் பாட்டு டெடிகேட் பண்ண
5: போறீங்க?
3: உங்களுக்காகவும் பாடல் வருது. இப்ப நாங்க வந்து சூர்யாவுக்கு டஃப் குடுக்கறாரு விஜய். ஏன்னா 3 சூர்யா பாட்டு, 3 விஜய்
4: பாட்டு.
3: தெரியலையே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கொஞ்சம் காலேஜுக்கு தான் சான்ஸ் இருக்கு. கால் பண்ணுங்க, பாட்டு கேட்கலாம். அலையுங்கள்
4: 416-554-4040.

0: நேரம் 6:36 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். அழைப்பிலங்களுடன் ரதீஷ். வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க ரதீஷ்?
1: சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ரதீஷ். என்ன கிரேட் படிக்கிறீங்க?
0: ஏழாம் வகுப்பு. ஓகே, சோ உங்களுக்கு ஒரு யங் காலர் வந்து இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: அவங்களுக்காக பாடல் வருது. ரொம்ப நன்றி எங்களோட இந்த கண்டமைக்கு. சரி ரதீஷ் எங்களோட இருந்தாரு, நீங்களும் அழைக்கலாம். அழையுங்கள்.
0: Call us 416-554-4040.

0: பரவாயில்ல, இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. நீங்களும் எங்களும் நினைந்து பால் கேட்கலாம். ஏன்னா ரெண்டே ரெண்டு காலருக்கு தான் சான்ஸ் இருக்கு. கால் பண்ணிக்க
1: 416-554-4040.
0: நீங்க வரலனால நாங்க உங்களை இழுத்து கூட்டிட்டு வருவோம். ராம் சரண் தான் அடுத்து வராரு. பெண்டி படத்துல இருந்து பாட்டு வருது. ரெண்டே ரெண்டு காலருக்கு சான்ஸ் இருக்கு. கால் பண்ணிக்க
1: 416-544-4040.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்தது அந்த பாடல். அது வந்து என்ன படம் அப்படின்னா பெட்டி படம். நீங்களும் எங்களோட இந்த பாட்டு கேட்க இன்னும் ஒரே ஒரு காலருக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னதாக எங்களோட அழைப்பில் யாரு? ஜனேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ஜனேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க அப்படி?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: ஜனேஷ், என்ன பாட்டு கேப்போம்?
2: மதுரை ஜில்லா செந்தாண்டி ஃப்ரம் திருவிழாடல் ஆரம்பம். தனுஷன்.
0: ஜனுஷன் பேரா? பாட்டையும் உங்களால நாங்க இன்க்ளூட் பண்றோம். எங்களோட இந்த கடமைக்கு நன்றி. யாருக்கெல்லாம் பாட்டை டெடிகேட் பண்ண போறீங்க?
2: எனக்கு
0: இது பிடிச்சிருக்கு. உங்களுக்காக பாடல் வருது. து திருவிளையாடல் ஆரம்பம் பாடல். இன்னும் ஒரே ஒரு கால் இருக்கு, சான்ஸ் இருக்கு. நீங்க கால் பண்ணலாம்.
1: 416-554-4000.

0: டி மானிசையில் அப்படியே நாங்கள் தனுஷையும் விஐபி வந்துட்டாரு. இப்போ வந்து நான் 6:48 ஆற இந்த நேரத்தில் அழைப்பில் யாரு? வணக்கம் சார்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். மாண்ட்ரியல்ல இருந்து சாம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: யா, நான் நல்ல சுகம், நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: ஓகே, சோ அந்த சுகத்தோட இன்னைக்கு என்ன படிக்க போ?
1: இன்னைக்கு மலரி மௌனமா மௌனமே வேதமா அந்த படிக்க போம்.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: எல்லாருக்கும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம்.
0: எல்லாருக்காக உங்களுக்காக பாடல் வருது. அதே நேரம் 6:49 ஆயிடுச்சுதான் பாருங்களேன்.
2: அதானே,
0: அப்படின்னா என்ன அர்த்தம்?
2: அப்படி என்றால் நாங்களும் அங்க காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது.
0: சாகவே எனக்கு எங்களுடன் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொண்டு, இன்னைக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியை வந்து நாங்க வந்து என்ன நடிகர்கள் வந்தாங்கே அப்படின்னு பார்த்துட்டு, இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது ஆக்ஷன் ஸ்டார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஒரு காலத்துல 90s கிட்ஸ்ல வந்து இப்ப எப்படி வந்து நீங்க எல்லாம் பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் வந்து நீங்க அதர்வா முரளின்றீங்களோ அந்த காலத்துல எல்லாம் வந்து அர்ஜுன் சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சவர் அவரு. அவரோட பாடலோட நாங்க வந்து நிகழ்ச்சியை நிறைவு பண்ண போறோம். சோ இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கலனா டோன்ட் வெரி, பீ ஹாப்பி.
2: நாளைக்கும் அப்கோர்ஸ் 5:00 to 7:00 வரை நீங்களும் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளலாம்
0: அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் மற்றும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறும் நாம்
2: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: ரிஷிதா. தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள் உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 604-8 camsonics.com.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.
10: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
11: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. 161. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: காலையிலிருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படி

0: மாப்ல நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
1: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்டர் ஃபெமிட நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரோஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நீர்கள் தொடர்ந்தும் இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். ஒரு இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
4: அபர்ணா ஏஜே
3: அருண்மென்புடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் அன்பையான வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா.
4: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் அதே போல நல்ல சும்மா இருக்கிறோம். இன்று திங்கட்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
3: வளமையான அத்தனை விஷயங்களையும் தாண்டி திங்கட்கிழமையின் இரவு காற்றலை உங்களை சந்திக்கின்றது. மாதத்தின் முதல் நாள் ஆரம்பித்து வைக்கின்றோம். வாரத்தின் தொடக்க நாள் அப்படின்னு சொல்லலாம், வார நாட்களினுடைய தொடக்க நாள். எனவே திங்கள் இரவு குறிப்பாக வெப்பநிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காலநிலையாக இருக்கின்றது. ஈஸ்டர் ஃபெமினை நீங்கள் இப்போது செயலிகளூடாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டர் ஃபெம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். யூடியூபில் உங்களுக்காக காணொலிகளாக ஈஸ்டர் ஃபெம் 102.7 காத்திருக்கின்றது.
4: ஈஸ்டர் ஃபெம் தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212 அல்லாவிட்டால் ஈஸ்டர் ஃபெம் மின்னஞ்சல் முகவரி கூட இருக்கின்றது, ஈஸ்டர் ஃபெம் 102.7@gmail.com.
3: 19 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸாக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெப்பநிலை மெல்ல மெல்ல நேரம் செல்ல செல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைய போகிறது. நாளைய நாளின் காலை பொழுது 20 டிகிரி செல்சியஸ், நாளை மதியம் 23, நாளை மாலை 20 டிகிரி செல்சியஸாக கொண்டிருப்பிடும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
4: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
3: 7:03 பாடலை தொடர்ந்து இன்றைய நாளும் உங்களுக்காக தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து உங்களுக்காக இன்றைய நாளும் நல்ல நல்ல விஷயம் 7:30 செய்திகளை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து முதன்மை மூன்றினை முதல் மணத்தி அளத்தில் நீங்கள் கேட்டு மகிழ போகின்றீர்கள்.
4: இரண்டாவது மணத்தி அளத்தில் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கிறது. 8:30 செய்தி அறிக்கையை கேட்கலாம். அதன் பின்னர் விறு விறு விளையாட்டு செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழலாம்.
5: ரூதே அந்தர் ஜாவனலாய்

0: நேரம் 7:09 கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சொல் நீங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு சொல்லாக தான் இருக்கிறது. கால் கால் என்ற சொல்லிற்கு வந்து பல பொருள்கள் இருக்கின்றன. அதாவது உடம்பில் இருக்கின்ற ஒரு அங்கத்தை வந்து நாங்கள் கால் அப்படி என்று சொல்லுவோம். கால் வாசியை சொல்லுவோம். கால் மணி நேரம் அப்படி என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். என்ன அதுக்கெல்லாம் கால் என்று உபயோகிப்போம்.
1: படிச்ச தமிழ் எல்லாம் இப்பதான்
0: வருது. எல்லாமே இப்படி இப்படி தூசு தட்ட வேண்டியதா இருக்கே சஞ்சீவன். சரி, இந்த நாங்கள் சொல்ற கால் வந்து இவற்றை தான் நாங்கள் அறிந்த காலாக இருக்கிறது.
1: பறந்துபட்டு நாங்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கில் இருக்கின்ற அறிந்து கொண்ட சொற்களாக இருக்கின்றன. ஆனால் இன்று நாங்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் கொஞ்சம் ஒரு ஆச்சரித்து தருகின்ற விடயமாக இருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் இலக்கியங்களும் படைப்புகளிலும் நீங்கள் படித்திருக்கலாம். தமிழ் மீது பெற்றுள்ளவர்கள் அதிகமாக தேடல் இருக்கின்றவர்கள் இப்படியான வார்த்தைகளை தேடி இருக்கலாம். அப்படியான நாங்களும் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தங்கத்தமிழ் வார்த்தையில் இன்றைய நாள் இந்த காலுக்கு இன்னொரு சொல் அல்லது இன்னொரு பொருள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படி என்றால்
0: காற்று. காற்று என்பதும் கால் என்று சொல்லலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. காற்று என்ற பொருளில் இந்த சொல் எவ்வாறு பயன்படுகிறது என்பதற்கான விளக்கத்தை வந்து நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக வழங்க போகின்றோம்.
1: ஆமாம், தமிழ் இலக்கியங்களில் வந்து யோக கலைகளிலும் வந்து கால் என்பது இந்த மூச்சினை சொல்லுகின்ற அளவுகோலாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காற்றை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. வாசி யோகத்தில் கால் என்பது மூச்சு காற்றை குறிக்கின்ற ஒரு சொற்பதமாக பாவித்து வருகின்றார்கள். யோக கலைகளும் சரி, அதே போன்ற இலக்கியங்களும் சரி. எனவே காலுக்கு வந்து இன்னொரு சொல் காற்றாக இருக்கின்றது. அல்லது காற்றை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லச்சொன்னால் கால் என்றும் சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: தாயே தாயே அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பமாடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 6475-7595-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸ் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: நிகழ்ச்சியில் இப்போது நல்லதா நாலு விஷயம் என்ன விஷயம் பேச போகின்றோம்.
1: நல்லதா நாலு விஷயத்துல வந்து நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன சஞ்சய்?
0: நிச்சயமாக
1: அந்த வகையில நேர்களும் அதையெல்லாம் கேட்டு கடைபிடிப்பாங்க அப்படி என்னோட நம்பிக்கையோட தான் இன்னைக்கும் வந்து ஒரு விஷயத்த நாங்க கொண்டு வந்திருக்கோம்.
0: என்னமா நம்புறீங்க?
1: உலகத்தை நம்புற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கிறோம் சஞ்சீவ.
0: சரி,
1: ஒரு
0: அப்படி என்ன விஷயம் வந்து நாளில் சொல்ல போகின்றோம் என்று சொல்லி சொன்னா, இது பொதுவாக இப்ப ஒரு இடத்துல நீங்க கூவப்படுறீங்க அல்லது உங்களுக்காக ஒரு மனசஞ்சலம் ஏற்படுது, மன உளைச்சல் வருகின்ற பொழுது டக்குனு நாங்க என்ன செய்ய முடியும், ஒரு பாட்டை போடுவோம் இல்லாட்டி வெளியில போவோம், காற்று
1: பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது அப்படி என்று பல வல்லுநர்கள் வந்து இப்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. இது ஆய்வுகள் காட்டுவதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெறும் 6 நிமிடங்கள் வாசிப்பதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி உணர்வு அதிகரிக்கிறது அப்படி என்றுதான் இந்த ஆய்வுகள் வந்து சுட்டிக்காட்டுகின்றன.
0: எனவே இனி உங்களுக்கு இப்படியான ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வருது அப்படி என்று சொல்லிச்சுனா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பக்கத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக் கொள்ளுங்க. அதை வைக்கிறது மட்டுமில்லாமல் அதை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இப்போ அதிலிருந்து இந்த 6 நிமிடம் வாசிக்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுகிறேன். அதனை தான் நாளில் நாங்கள் உங்களோட பயந்துருக்கின்றோம். இப்படி ஏராளமான விஷயங்களை நல்லதா நாலு விஷயமா கேட்கணும் என்று சொல்லிச்சுனா, நீங்க செய்ய வேண்டியலாம் என்ன செய்யணும்
1: அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த நல்லதா நாலு விஷயம் வரைக்கும் மட்டும் சஞ்சீவன் வந்து போதி தர்மனா மாறிடுவார். அப்படியா? நம்ம ஒரு விஷயம் நீங்க கேட்கணும்,
0: தொடர்ந்து கேட்கணும். 5 நாளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் ஒட்டுமொத்த சக்தி வல உற்பத்தி கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 20,000 கிகா யூல்களால் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இயற்கை எரிவாயு ஏற்றுமதி 7.4% உயர்வடைந்துள்ளது. அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான கனடாவின் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி கடந்த மார்ச் மாதத்தில் சாதனை அளவை எட்டியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குடும்பமும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பமும் இணைந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சியை கைப்பற்ற மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகவே அதிமுக உறுப்பினர் தவேகாவில் இணைவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதில் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார். அதேவேளை துரதிருஷ்டவசமாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தவேக அரசுக்கு ஆதரவளிக்க முடியவில்லை என மதிமுக எம்பி துறை வைகோ தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இன்று திருச்சி கிழக்கு சென்ற முதலமைச்சர் விஜயை அவர் நேரடியாக வரவேற்றிருந்தார்.
0: இலங்கையின் ஒற்றையாட்சி பொறிமுறை மற்றும் பௌத்த மேலாதிக்க அதிகார வழிமுறை ஆகியன தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவே கருதுவதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்கின்ற வரைக்கும் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைப்பது கடினமானது எனவும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910. AJAX Mitsubishi, Spring Mega Sale, 2026 Outlander PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002, 437-860-7002.
2: $1,000 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $250 வரையும் பங்கு படுகின்றது. 1:5 பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
3: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
4: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
3: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
4: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
3: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
4: அழகு அழகு. 647-787-3784.
0: எங்களிசை East FM 102.7.

0: நேரம் 7:45 ஆகி இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு இவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்ற முக்கியமான சில செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சமீபத்தில் வெளியான உள்நாட்டு முட்டை உற்பத்தி அறிக்கையில் கனடா இப்பொழுது ரெசஷனில் இருக்கிறது என்பதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கனடாவும் பல பொருளாதார நிபுணர்களும் இப்பொழுது இது ரெசஷன் தான் அப்படி என்பதை வந்து உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை, அறிவிக்க தயாராகவும் இல்லை அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ரெசஷன்ல இருக்கிறோமா இல்லையா,
1: நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. இதில் உண்மையில் இன்னொரு விஷயத்தையும் என்னென்னா இந்த பணம் அல்லது நிதி சார்ந்து பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த பலருக்கும் ஒரு ஒரு சில வழிகள் வந்து மனசஞ்சலத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி சொல்லலாம். ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்பது இன்னொரு பக்கம் இருக்குது. ஏனென்றால் பொருளாதார நிலைமைகளும் சரி எல்லா விடயங்களும் சரி சொல்வார்கள் இந்த நிச்சயமற்ற தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அல்லது அதை சார்ந்து நடந்து கொண்டிருக்கின்றபடியினால் வந்து இது சார்ந்த விடயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் இப்படியான விஷயங்களை கேட்கின்ற பொழுது இது நடந்துருமோ என்கின்ற இயக்கம் தான் பலருக்கு இருந்து கொண்டிருக்கு. உண்மையில் என்ன விஷயம் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த ரெசஷன் அப்படி என்று சொல்லி இவர்கள் சொல்லுகின்ற விடயம் இப்படியாக இருக்கின்றது என்று சொல்லி சில பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அரசாங்கங்களுக்கு இடையில் அல்லது கட்சிகளுக்கு இடையிலான ஒரு ஒரு போராக இது மாறப்போகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் முதலில் இந்த ரெசஷன் என்றவர்கள் சொல்லுகின்ற விஷயம் இப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி 2 நிதியாண்டுகள் எடுக்கின்ற பொழுது 2 காலாண்டுகள் என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை குவார்ட்டர்லி உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்ற பொழுது தொடர்ச்சியாக 2 தடவைகளும் வந்து இது மறையில் இருப்பதனால் அதாவது நெகட்டிவாக இதனுடைய இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய அளவீடு வெளியாகி இருப்பதன் காரணமாகத்தான் அந்த ரெசஷன் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. G7 நாடுகளில் இருக்கின்ற நாடுகளோடு தரவுகளை பார்க்கின்ற பொழுது கனடா மட்டும்தான் இவ்வாறு இந்த உற்பத்தியில் வந்து ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது அல்லது அசாடியான ஒரு ஒரு அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இது இப்போது ரெசஷனுக்குள் போகின்றது என்கின்ற ஒரு கருத்தினை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பேங்க் ஆஃப் கனடா சில வழிகளில் வட்டி வீதத்தை தொடர்ந்து பீணலாம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியில் இப்படியான ஒரு நெகட்டிவாக இருக்குமாக இருந்தால் இந்த GDP அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது தொடர்ச்சியாக அடுத்த காலாண்டிலும் நெகட்டிவாக வருமாக இருந்தால் சில வழிகளில் வட்டி வீதத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கம் மத்தியில் என்ன நடக்கின்றது என்று சொல்லி சொன்னால் மாக்கானியிடம் வந்து எதிர்க்கட்சித் தலைவர் பி போலிப் அவர்கள் கேட்டிருக்கின்றார், உடனடியாக விவாதத்துக்கான அழைப்பை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கான அழைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது அரசாங்கம் முழு பொறுப்பினையும் மீட்க வேண்டும் என்று என்றால் G7 நாடுகளோடு ஒப்படுகின்ற பொழுது கனடா மட்டுமே இவ்வாறு இருக்கின்றது என்பதற்கான பதிலை வந்து அரசாங்கம் வழங்க வேண்டும். அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது அல்லது அதற்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி அரசாங்கம் கூற வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தோரணையில் தான் இப்பொழுது பொலிவியருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் இந்த விடயங்கள் சார்ந்து இன்றைய நாளில் பார்லிமெண்ட்டில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் கமிட்டியும் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற சீனியர் டெபுட்டி கவர்னராக இருக்கின்ற கரோலின் ராஜர்ஸ் அவர்கள் வந்து இன்றைய நாளில் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால் தனியாக ஒரு விடயத்தை மட்டும் அதாவது ஒரு காரணியை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் ரெசஷன் வந்துட்டது அப்படி என்று சொல்ல முடியாது. ஏராளமான விடயங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன சொல்லியிருக்கின்றார். அதில் ஒன்று வந்து வேலையின்மை வீதமாக இருக்கலாம், இன்னமும் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் விலைகள் அதிகரித்திருக்கின்ற விடயங்களாக இருக்கலாம். இப்படியான விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக முழுமையாக
0: ஒரு வருடத்திற்கு மேலாகிறது மீண்டும் இந்த ரெசஷன் பற்றிய பேச்சு வந்து மீண்டும் இப்பொழுது திருப்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னது போல தான் இன்று கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பிய பால்வியர் கூட இந்த பொதுச்சபையில் வந்து உரையாற்றும் பொழுதுதான் இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தார்
1: என்ன சஞ்சய். ஆமாம், எனவே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாவிடையுமே சென்சிட்டிவான விஷயம் தான். ஆனால் எல்லாவற்றிலுமே தரவுகள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அடிப்படையான அந்த தரவுகள் கருத்துக்களை வைத்துக்கொண்டு யார் இதை சொல்லுகின்றார் என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்னோட எல்லா நேரமும் வந்து இதை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது சில வழிகளில் அங்காங்கே உங்களுக்குள்ளும் சில சோர்வுகள் வர பார்க்கும், என்னடா அப்படி நடக்குது அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் தடுப்பூசிகள் வந்து தயார்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஏற்கனவே கிட்டத்தட்ட 250 பேரின் உயிரை பறித்திருக்கின்ற அரிதான எபோலா வகையை எதிர்கொள்வதற்காக 3 புதிய தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பூசி முயற்சி இந்த நோய் பரவல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமானதாக அச்சுறுத்துவதாக கூற சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் மொடர்னா மருந்து நிறுவனமும் இதற்கு இந்த இனத்திற்கு எதிரான தடுப்பூசிகளை ஆராய்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: கொங்கோவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1000 தொற்றுக்கள் அல்லது சந்தேகப்படுகின்ற 1000 தொற்றுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தொற்றுக்குள்ளானவர்கள் வந்து அதே நேரம் வந்து உகண்டாவில் 9 பேர் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2014 ஆண்டு குறிப்பாக 14-16 ஆண்டு வரையும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்த எபோலா தொற்றின் காரணமாக கிட்டத்தட்ட 29,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 11,000 பேர் இறந்திருந்தமையும் உலக சுகாதார நிறுவனம் ஞாபகமூட்டியிருக்கின்றது. இருவரையில் முதன்மை 3 கேட்டிருந்தோம். நேரம் இப்பொழுது 7:50, 18 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656,
6: 416-908-5656. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.

நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.